நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 23 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 7 தேதி செவ்வாய்க்கிழமை. மதுரை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
1: ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றளரிது.
0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டோம். இனி நிகழ்ச்சி நிரல்

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 எனைத்தானும் நலவே கேட்க வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, இதில் நாளும் அறிவோம். ஓலைச்சுவடி, காலத்தை வென்ற கலை.

0: ஜியம். தகவல்கள் எழுதி வழங்குபவர் ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு. கலைமணி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் இடிபாட்டு கழிவுகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சி. அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி. கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகானம். 9 அரங்கிசை. ஷிமோகா கே. குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை. வி. எஸ். கே. சக்கரபாணி அவர்கள் வயலின். ஆம்பூர் வி. பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்து சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். பிற்பகல் 12:10 சங்கீத சாரல். ஸ்ருதிகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. சமையல்கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் ஆர். லதா. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் முதல் பகுதி. விரிவுரையாளர் ஜே. லலிதா அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 திரைகானம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ. கதிரவன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செல்லமே செல்வமே. செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 6 பகுதி. செல்லப்பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி. சுமதி அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். மனித உடல் ஒரு உயிரியல், ஒரு உயிர் வேதியியல் பார்வை. உயிர் வேதியியல் துறை இணை பேராசிரியர் ரேவதி மணி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10 காற்றோடு கலந்திடவா. சென்னை வானொலியின் 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். இதய ஆரோக்கியம் குறித்து இதய நலத்துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு. நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைநகர் தில்லியில் 70 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு. அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு. பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு. செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு. நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணி தலைவர் திருமதி. வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு. வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு. அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும்

பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:02:25. நேர்களை சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசைமலர். ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் டெல்லி பி சுந்தர்ராஜன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை, பெண் கல்வி, உரை வழங்குகிறார் டி பிரணீதா. சங்கீதம் சந்தோஷம், டி அகல்யா பாட்டு. நீதிக்கதைகள் சொல்பவர் ஜி கனகதாஸ். கற்றலை எளிதாக்கும் தொழில்நுட்பம், என் கே திவ்யதர்ஷினி வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில். எமது பல்வேறு அலைவரிசைகளில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டறிந்தீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: சான்றோர் கேண்மை என்பது சான்றோர் வாசகங்களை தழுவிக்கொண்டு நிற்பதுதான். அவற்றை திரும்பத் திரும்பச் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சான்றோர் சொற்கள் எல்லாம் இலக்கண இலக்கிய அகராதிகளிலிருந்து கிடைப்பவை அன்று. பட்டறிவின் விளைவு மௌனமாயிருத்தல் கூட பெரிய உரையாடல்தான். இருத்தல் கூடுதலாக தியானம் இருக்கிறது. பிறர் குறைகளை அறியும்போது பொறுமை காத்தல், வாய்மை, எப்பொழுதும் உண்மை பேசல், அடக்கம், கல்வி கற்றாலும் பணிவோடு இருத்தல், இது ஒரு தியானம். இந்த தியான மனநிலையிலிருந்து பிறக்கும் வாசகங்கள் உயிர் துடிப்புள்ளவை, உலகு புறக்க வல்லவை. சான்றோர் யார், அவரது நல்லவை என்பவை யாவை என்பதற்கு நீண்ட விளக்கங்கள் தேவைப்படாது. சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி தொழிலால் கண்ணும் குழல். சான்றாண்மையை உரசி பார்க்கும் உரைகள் எதுவெனில் தன்னினும் தாழ்ந்தவரிடத்து தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனப்போக்குவோமே. சான்றாண்மை

0: என்பது வெறும் புத்தக அறிவன்று. இது வெல்லும் சொல். வாய்மை என்பது வெல்லும் சொல். அறம் என்பது வெல்லும் சொல். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சுப்பிரமணிய பாரதி பேசியது வாழ்தல் ஈடுபாடுதான். அதன் ஆக்ரோஷமான வெளிப்பாடுதான். சதா உணர்ச்சிகளில் வாழ்ந்த கவிஞனின் கோர்மம் உண்மை சார்ந்தது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வை நமக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ்வ தீர்வுகள் சொல்ல என்றும் விளக்கலாம். இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. இந்த மனப்பான்மை சரியன்று என்றாலும் ஒரு தீர்வு வேண்டியிருக்கிறது. இதில் மனம் தயாராகிவிட்டது என்பதுதான் பொருள். வாழ்க்கையை நாமேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறோம். பொருள் தேடும் வாழ்க்கையின் அலைச்சல் நம் சுயத்தை அசைத்து பார்க்கிறது. மனம் தடுமாறுகிறது. இந்த தடுமாற்றத்தை அகற்ற என்ன செய்வது? எளிய அறங்கள், எளிய சொற்கள், எளிய மனிதர்களின் அழகிய வாழ்க்கையை அனுசரித்து வாழ்தல் இதில் இருக்கிறது சிறப்பு. இது சான்றாண்மை. இதுவே வாக்கு, இதுவே தியானத்தின் விளைச்சல். இன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினையன்பார் வள்ளுவர் பெருந்தகை. கடும் பசியால் தாய் அலற்படுவதை பார்த்து பொறுக்காமல் சான்றோர் பழிக்கும் செயலை செய்து பசிபோக்க நினைக்கக்கூடாது என்பது கருத்து. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணிப்பூன் பஞ்சுக்கு நேர்பல துன்பங்களாம். இவள் பார்வைக்கு நேர் விருந்தி. வஞ்சனையின்றி, பகையின்றி, சூதின்றி, வையக மாந்தரெல்லாம் தஞ்சமென்றே உரைப்பீர் அவள் வேர் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி ஓம். ஒரு கூடை நிறைய பூக்கள் என்பது மாதிரி சான்றாண்மையை முதலில் பற்றிக் கொள்கிறது. நெடுகிலும் நறுமணம் கைப்பிரம்பை வைத்துக்கொண்டு நீதிபோதனை பாடம் நடத்தும் ஆசிரியராக வள்ளுவர் ஒருபோதும் இல்லை. மெல்லிய வருடல்தான். குரு சிஷ்ய பரம்பரையை பேணாமல் சக தோழராய் நின்று வள்ளுவர் உரையாடுகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சமமாக கருதும் மனநிலையை பெற்றுவிட்டவர்கள் எல்லா இருமை பண்புகளையும் பிரிவு பிளவுகளையும் கடந்து வாழ்பவர். ஒருமையையும் ஒத்திசைவையும் வளர்த்தவர். அந்த இடம் சொர்க்கம். அதை ஆள்பவர் தேவர். நாம் இவற்றை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அறிவியல் வளர்ச்சி, நுகர்வு கலாச்சாரம் போன்றவற்றினால் மாறுதல்கள் நேருமே என்ற கேள்வி வரும். ஆனால் நல்லன என்று அடையாளப்படுத்த விட்டவை ஒருபோதும் மாறாது. குறைகள் என்பதை வெற்றுச் சொற்கள்தான். வாழ்தலே கலைதான். வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா. விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை மதியில 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேரம் 6:15:10. இசையால் இறைவனை வணங்கும் நேரம் இது. வழங்குகிறோம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் லலிதா சேஷாத்ரி பாடியுள்ள பாடல்

நேரம் 6:27. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வழிபாடு நிகழ்ச்சியில் தொடர்கிறது வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: இசையால் இறைவனை வணங்கினோம் வழிபாடு நிகழ்ச்சியில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 23 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15-20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45-50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10-15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது.

0: உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். ஒரு கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமது தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமாக ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அது இல்லாமல் வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து முக்கியம். ரேபிஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டுருக்கோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடந்தோறும் நீங்கள் வந்து தடுப்பூசி போடணும்.
0: செல்லப்பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நல வாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடற்பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5-10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு

0: கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் 1 மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
3: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி பதிவின் மூலம் உரையாற்றிய அவர், தேசத்தின் ஒற்றுமைக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் ஷியாமா பிரசாத் முகர்ஜி செயல்பட்டதாக தெரிவித்தார். அவரது பணிகள் தொடர்ந்து பல தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் கூறினார். தேசபக்தியின் முழு உருவமாக திகழ்ந்த அவருக்கு நாடு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். தேசத்தின் நலனே முதன்மையானது என்ற நோக்கத்துடன் செயல்பட்ட ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் கொள்கைகளின் அடிப்படையில் தற்போதைய மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய

0: மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தோல் தொழில் துறையினருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், காலணி மற்றும் தோல் பொருட்களின் ஏற்றுமதி ஆண்டுக்கு 4.5 பில்லியன் டாலராக உள்ளது என்றார். இது அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 15 பில்லியன் டாலராக அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். தற்போது இத்துறையில் 40 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் இது விரைவில் 1 கோடியாக அதிகரிக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விலை கண்காணிப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக 3 மாதங்களுக்கு 1 முறை ஆய்வுக் கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்றப்பின்னணி கொண்ட ஒருவரை மாவட்ட நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞராக நியமித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். தாவேக அரசு மீதான லஞ்ச புகார்களை மெய்ப்பிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆய்வு என்ற பெயரில் தாவேக்காவைச் சேர்ந்தவர்கள் நடத்தும் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி ஆக்சிஜனை தடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன என்று அவர் கூறினார். இந்த மரம் கேரளத்தில் முற்றாக அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் திரு வைகோ தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை அமைச்சரிடம் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் பாதிக்கப்படும் காலங்களில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் நிவாரணத்தை வழங்கி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு நடைமுறை தற்போது நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எல்நினோ நிகழ்வின் தாக்கத்தால் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் 2026 குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, நிலக்கடலை, ராகி, சோளம், பருத்தி ஆகிய 7 வேளாண் பயிர்களும், வாழை, வெங்காயம், கத்தரி, வெண்டை, மஞ்சள் மற்றும் தக்காளி ஆகிய 6 தோட்டக்கலை பயிர்களுக்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கியில் விருப்பத்தின் பெயரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கடன் பெறாத விவசாயிகள் அனைவரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு எந்த நிலையில் இருந்ததோ அதே நிலையில் தற்போதும் நீடிப்பதாக கூறினார். ஊழலை ஒழிப்போம் என்று கூறிய தாவேக ஆட்சியில் தற்போது முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். சென்னையில் சிறார்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் கூறியுள்ளார்.

0: சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உரிமமின்றி வாகனம் ஓட்டுதல் மற்றும் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: கடந்த வாரம் இரண்டு நிகழ்வுகளில் வந்து ரொம்ப அதிவேகமாக வாகனங்களை இளைஞர்கள், குறிப்பாக 18 வயது 17 வயது இளைஞர்கள் லைசன்ஸ் கூட இல்லாமல் வேகமாக ஓட்டி சென்று சோசியல் மீடியாக்கள் வந்ததை நாம் பார்த்தோம். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், அவர்களுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செயல்கள் இளைஞர்கள் செய்தது அவர்களுடைய உயிருக்கும் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கும் இடையூறாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான அதிகாரமாக வாகனத்தை ஓட்டினால் விபத்துகள் நடந்துவிட்டால் அது உயிர் சேதம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதே மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பல இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஆண்டு துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிக்கான கோப்பையை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிமுகம் செய்கிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் புதுதில்லியில் இன்று பரிசுகளை வழங்கவுள்ளார். சென்னை அண்ணா நகரில் மேம்படுத்தப்பட்ட போகன்வில்லா பூங்காவை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 4 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் வாகனத்துடன் பறிமுதல் செய்து ஓட்டுநரை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண்மை உட்கட்டமைப்பு நிதியின் கீழ் விவசாயிகள் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புனித சிந்தாத்திரை அன்னை ஆலய திருத்தேர் பவனி ஆண்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி இணையதளத்தில் இதுவரை சுமார் 1,26,000 செல்லப்பிராணிகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 64,000 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 6:55:30.

0: சூழல் அறிவோம்.
1: உலகில் பரிணமித்துள்ள உயிரினங்களின் நிறங்கள் புறச்சூழலுக்கும் பாதுகாப்பிற்கும் ஏற்ப தகவமைந்துள்ளன. பனி நிறைந்த பகுதிகளில் உள்ள உயிரினங்கள் வெள்ளை அல்லது வெளிரிய கருப்பு நிறத்தையும், மழைக்காடுகளில் உள்ள உயிரினங்கள் அடர் நிறங்களையும், பரந்த புல்வெளிகளை வாழிடமாக கொண்ட உயிரினங்கள் இளமஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களையும் பொதுவாக பெற்றுள்ளன. இதில் சில வேறுபாடுகள் அரிதாக ஏற்படுவதுண்டு. அவ்வேறுபாடும் இரையை பிடிக்கவும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் உதவுகின்றன. அந்த வகையில் உயிரினங்களின் நிறங்கள் அவற்றின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுகின்றன. சமீப காலங்களில் வெள்ளை புலியையும் கருஞ்சிறுத்தையையும் தனி வகையாக கருதுவதும் இனப்பெருக்கம் செய்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.

0: பர்மா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் வெள்ளை யானையை கடவுளின் அவதாரமாக போற்றப்படுகிறது. வெள்ளை யானை, கருஞ்சிறுத்தை, வெள்ளை புலி என்ற நிறத்தோற்றம் கொண்ட உயிரினங்கள் தனித்த வகையா என்ற கேள்வியை எழுப்பினால் இல்லை என்றே அறிவியல் நமக்கு சொல்கிறது. உயிரினங்களின் மேல்தோலில் ஏற்படும் நிறமிக் குறைபாடுதான் நாம் காணும் வெள்ளை புலி, கருஞ்சிறுத்தை, வெள்ளை யானை என நிறத்தோற்றம் அடிப்படையான காரணமாகிறது. மிகவும் அரிய நிலையில் தோன்றும் நிறமிக் குறைபாடு பெரிய பூனை வகைகளில் அதிக அளவில் ஏற்படுகிறது. உலகில் உள்ள பூனை குடும்பத்தில் குறிப்பாக மத்திய, தென் அமெரிக்க மற்றும் ஆசிய நாடுகளில் உள்ள சிறுத்தை, ஜாக்குவார் போன்ற உயிரினங்களில் ஏற்படுகிறது. உயிரினங்களின் மேல் தோலில் உள்ள மயிரின் அடர் நிறம் இயற்கையாக தோன்றுவது, வெளிரிய தன்மைக்கு எதிர்நிலையில் அடர் கருப்பாக ஏற்படுவதே நிறமிக் குறைபாடு எனப்படுகிறது. இது கருமை நிற புற்றுநோயாக கருதப்படுகிறது. கருப்பு நிறமி என பொருள்படும் கிரீக் சொல்லில் இருந்து மெலனிசம் என்ற ஆங்கில சொல் வந்ததாக கருதப்படுகிறது. இந்த நிறமிக் குறைபாடு பூனை குடும்பம் மட்டுமின்றி அணில், பாம்பு போன்றவற்றிலும் ஒருவகை அன்னிப்பூச்சியிலும் காணப்படுகிறது. அடர் கருப்பு நிறத்தால் நிறமிக் குறைபாடு ஏற்படுவது போல வெள்ளை நிறம் அல்லது வெளிரிய தன்மையும் குறைபாடாகவே கருதப்படுகிறது. யானைகள், புலிகளில் வெகு அரிதாக நிறமிக் குறைபாடுகளால் அடர்கருப்பும் வெளிரிய தன்மையும் ஏற்படுகிறது. இது பர்மாவில் சற்று அதிகமாக காணப்படுகிறது. வெளிரிய அல்லது வெள்ளை என பொருள்படும் லத்தீன் சொல்லிலிருந்து ஆல்பினிசம் என்ற ஆங்கில சொல் தோன்றியது. உடலில் உள்ள அடர் நிறமியை தோற்றுவிக்கும் வேதித்தன்மை மிக்க ரசாயனம் குறைவதால் வெளிரிய தன்மை ஏற்படுகிறது. இது யானைகள், புலிகள் மட்டுமின்றி சிங்கம், எலி, மயில், கங்காரு, மான், முதலை, ஆஸ்திரேலிய மீன்கொத்தி, நத்தை, பல பறவை இனங்களுக்கும் ஆல்பினோ எனப்படும் வெளிரிய தன்மை ஏற்படுகிறது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 29.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 29.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 61%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியாலை வேலூர், கும்பகோணம் பண்பலை வரிசைகளில் நேரம் 7 மணி. புத்தம் புது காலை புலரும் வேளை இது. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், அவையே உங்கள் வார்த்தைகளாகின்றன. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், அவையே உங்கள் வார்த்தைகளாகின்றன என்றார் மகாத்மா காந்தியடிகள். நிகழ்ச்சியின் முதலில்
2: நாளும் அறிவோம். ஓலைச்சுவடி, காலத்தை வென்ற களஞ்சியம். தகவல்கள் வழங்குகிறார் A.R. லக்ஷ்மணன் அவர்கள்.
3: ஓலைச்சுவடி என்றால் பனை ஓலைகளில் எழுத்தாணியைக் கொண்டு எழுதப்பட்டு நூல்களாக பாதுகாக்கப்படும் பழங்கால கையெழுத்து பிரதிகள் என்று பொருள். அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு இலக்கியங்கள், மருத்துவம், சோதிடம் மற்றும் அறிவியல் சார்ந்த தகவல்களை பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு இவை பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை ஏடு, ஓலை அல்லது சுவடி என்றும் அழைக்கப்படுகின்றது. பழங்காலத்தில் கல், களிமண் பலகை, உலோகத்தகடு, துணி, இலை, பனை

0: ஓலை, மரப்பட்டை, மரப்பலகை, தோல், மூங்கில் பத்தை போன்றவை எழுதப்படும் பொருள்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. எகிப்தியர், கிரேக்கர், ரோமர், யூதர் முதலிய இனத்தவர் பண்டை காலங்களில் விலங்குகளின் தோள்களை எழுத பயன்படும் பொருளாக பயன்படுத்திய காலங்களில் தமிழர்கள் பனை ஓலையினால் செய்யப்பட்ட ஓலைச் சுவடிகளில் நூல்களை எழுதி வந்தனர் என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும். பனை ஓலைகள் எழுதுவதற்கு எளிமையாக இருப்பதாலும் அவற்றை சரியான முறையில் பராமரித்து வந்தால் நீண்ட நாட்கள் அழியாமல் இருக்கும் தன்மை கொண்டதாலும் இவை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. பதப்படுத்திய சுவடிகளில் ஒன்று அல்லது இரண்டு துளைகள் இடுவர். இதனை ஓலை கண் என்பர். ஒரு துளையில் கயிற்றை நுழைப்பர். கயிறு உருவாமல் இருப்பதற்காக ஈர்க்குடன் உள்ள ஓலையில் இரண்டு முக்கோணங்கள் உள்ளதாக கிளிமூக்கு போல கத்தரித்து கட்டியிருப்பர். இதற்கு கிளிமூக்கு என்று பெயர். மற்றொரு துளையில் ஒரு குச்சி அல்லது ஆணியை செருகியிருப்பர். இதற்கு சுல்லாணி என்று பெயர். சுவடிகளுக்கு மேலும் கீழுமாக மரத்தாலான சட்டங்களை வைத்து கிளிமூக்கு கட்டப்பட்ட கயிற்றினால் சுவடியை இறுக்க கட்டி வைப்பர். இவ்வாறாக சுவடி தயாரித்து பதப்படுத்தப்படுகின்றன. ஓலைகளில் எழுத்துச் சுவடு பதியுமாறு ஆணிகளை கொண்டு எழுதப்பெற்ற ஏடுகளின் தொகுப்பு சுவடியாகின்றது. தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ் என்னும் பெயர்கள் புறத்து காலுடைய பனை, தென்னை, பாக்கு முதலியவற்றின் இலைகளை குறிக்கும் மரபு சொற்களாகும். தனித்தனி ஏடாக எழுதப்பட்டவை ஏடு என்றும் ஏடுகளின் தொகுப்பு சுவடி என்றும் அழைக்கப்படுகின்றன. எழுதப்பட்ட ஓலைகளின் தொகுப்பு ஓலைச் சுவடி என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் ஓலை என்றும் சுவடி என்றும் இரண்டு பெயர்களை பெற்று விளங்குகின்றன. ஓலைகள் பட்டோலை, பொன்னோலை, மந்திர ஓலை, வெள்ளோலை, படியோலை என்று இலக்கியங்களிலும், அறையோலை, கையோலை, சபையோலை, இறை ஓலை, கீழ்வோலை, தூது ஓலை, ஓலை பிடிபாடு என்று கல்வெட்டுகளிலும் பல வகையாக சொல்லப்பட்டுள்ளன. ஓலைகளில் எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுதுபொருள் எழுத்தாணி என்று அழைக்கப்பட்டது. ஓலைகளில் எழுத்தாணி கொண்டு கீறி எழுதும் முறை மிக பழமையானது. இதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்தாணிகள் எலும்பு, தந்தம், பித்தளை, செம்பு, இரும்பு, தங்கம் போன்றவற்றினால் செய்யப்பட்டிருந்தன. தென்கிழக்காசிய நாடுகள் பல ஓலைகளை பயன்படுத்தி இருப்பினும் அவற்றை பயன்படுத்தும் முறை தென்னிந்தியாவிலிருந்தே பரவியிருக்கலாம் என்றே எண்ணத் தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். ஓலைச்சுவடி, காலத்தை வென்ற களஞ்சியம். தகவல்கள் வழங்கினார் A.R. லக்ஷ்மணன் அவர்கள்.
2: நேரம் 7:05, 20:00.

0: காவலுக்கு கெட்டிக்காரன் படத்திற்காக ஒலித்தது மனோ சித்ரா குழுவினர் பாடிய பாடல்.
1: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
2: நகைச்சுவை என்பது தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியலில் கூறப்படும் எண்வகை சுவைகளுள் ஒன்று. எட்டு வகை மெய்ப்பாடுகளை தொல்காப்பியம் காட்டினாலும் சமநிலை என்பதையும் ஒன்பதாவதாக கொள்கிறோம். நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் எட்டும் மெய்ப்பாடு என்ப இது தொல்காப்பியம். சுவைகளை நவரசம் என்னும் சொல்லாலும் கூறுவது உண்டு. சுவைகளுள் முதலாவதாக கொள்ளப்படுவது நகைச்சுவை. நகை என்பது சிரிப்பு. அது முறுவலித்தலும் நகுதலும் அளவாகச் சிரித்தலும் பெருகச் சிரித்தலும் என மூவகைப்படுத்தப்படுகிறது. நகை என்பது பற்பல நிகழ்வு பற்றி எழுவது. நகை என்பது வேறு எந்த உயிரினத்துக்கும் கிடைக்காதது, மனித குலத்துக்கு மட்டுமே உரித்தானது. யாரையும் வருந்த செய்யாத, எல்லாரையும் மகிழச் செய்வதாக அமைவது சிறப்பு. சிலர் பேச கேட்பது இன்பமான மகிழ்வை தரும். சில நூல்களை படிக்கும்போது உள்ளத்திலிருந்து எழுந்து உதடுகளில் முடிந்து முறுவலை உண்டாக்கும். சில நாடகங்களையோ உரையாடலையோ கேட்கும்போது நகை தோன்றும். சிரிப்பு மனிதருக்கு மனிதர் வேறுபடுகிறது. நகைப்பு என்பது உள்ள கவலையை மாற்றுவது, மனத்தை லேசாக்குவது, எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்க வல்லது. எனவே வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு

0: போகும் என்னும் பழமொழி தோன்றியதோ? புலவர் ஒருவர் இறக்கும் தருவாயில் படுத்த படுக்கையாக இருக்கிறார். சுற்றிலும் சொந்தங்கள். ஒரு சொந்தம் ஐயாவுக்கு பால் கொண்டு வா என்றது. உடனே ஒரு சொந்தம் பாலை கொண்டு வந்து ஒரு துணியில் நனைத்து புலவரின் வாயில் செலுத்தியது. புலவர் முகம் சுழிப்பதை கண்ட ஒருவர் பால் கசக்கிறதா ஐயா என வருத்தமாக வினவினார். ஆமாம் என்று சொல்லாமல் பாலும் கசக்கவில்லை, பாலை பிழிந்த கந்தையும் கசக்கவில்லை என்கிறார். உயிர் போகும் வேளையிலும் புலவரின் உள்ளத்தில் தோன்றிய நகைச்சுவையை பாருங்கள். நாம் சிறுவயதிலே கேட்ட அல்லது செய்த நகைச்சுவையான செயல் அல்லது பேச்சு என்றும் மறப்பதில்லை. சில நேரங்களில் நினைவுக்கு வரும்போது நம்மை தனியாகவே கூட சிரிக்க வைக்கும். புத்தகங்களிலோ திரைப்படங்களிலோ கூட நாம் ரசித்த நகைச்சுவை காட்சிகள் மற்றவர்களுடன் பேசி சிரிக்க வைக்கும். பிறரை துன்புறுத்தாத அல்லது கீழ்மைப்படுத்தாத எந்த நகையாடலும் இன்பமானவையே. நண்பனே ஆனாலும் அளவுக்கு மீறி கேலி கிண்டல் செய்வது ரசிக்கத்தக்கது அல்ல. யாருடைய மனமும் நோகாமல் நகையாடுவதே உண்மையான நகைச்சுவை. நாம் வீட்டிற்கு சிலர் வரும்போது வெளிச்சமாக இருக்கும் மகிழ்ச்சியும் நகைச்சுவை உணர்வும் எல்லா உள்ளங்களையும் இன்பச் சூழலுக்கு அழைத்துச் செல்வதாகவும் தோன்றும். எல்லார் முகத்திலும் உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். அது நகைச்சுவை உள்ளவர்களாலேயே இயலும். அப்படிப்பட்டவர்கள் வீட்டுக்கு வந்து சென்றால் எப்பொழுது வருவார்கள் என்றிருக்கும். மனித சமுதாயமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இன்புற அங்கத சுவை என்னும் நகைச்சுவை அவசியம் வேண்டும். சிரிப்பு என்பது இறைவன் தந்த வரம், இயற்கையின் கொடை. மன அழுத்தம் குறையவும் மகிழ்ச்சி நிறையவும் நகைச்சுவை உணர்வு இன்றியமையாதது. சிரிக்க மட்டும் அன்றி சிந்திக்க வைக்கும் ஒரு நகைச்சுவையே சிறந்தது. பெண்ணொருத்தி காலில் அழகிய கொலுசுடன் தலையில் பால் பானையை எடுத்து கொண்டு ஊருக்குள் செல்வதற்கு வந்து கொண்டிருக்கிறாள். வழியில் ஆறு, அதை தாண்டித்தான் அவள் ஊருக்குள் செல்ல முடியும். மழையின் காரணமாக வெள்ளம் சற்று அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் பால்கார பெண் நீரில் இறங்கி ஆற்றை கடந்து கரையேறுகிறாள். ஏறிய பின் கொலுசின் ஒலி குறைவாக கேட்கவே குனிந்து காலை பார்த்தாள். ஒரு கால் கொலுசு மட்டும் இருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்தான் குறும்புக்கார புலவன் ஒருவன். பாலிலே வந்தது காலோடு வந்தது, நீரிலே வந்தது ஆறோடு போயிற்று என்று பால்காரியை கேலியாக கூறுகிறான். அவள் பாலிலே நீரை கலந்து விற்றதன் பயனாக ஒரு கொலுசு வெள்ளத்தில் போனது, பால் விற்று வந்த காசு காலோடு பத்திரமாக வந்தது. நகைச்சுவையாக புலவர் சொன்னது நேர்மையில் வரும் பொருள்தான் தங்கும் என்பதை உணர்த்தவில்லையா?
1: தமிழ் அமுதம் வழங்கினார் சு. கலைமணி அவர்கள்.
2: நேரம் 7:14:55. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி
3: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். நேற்று ஜகார்த்தா சென்றடைந்த பிரதமருக்கு இன்று அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இடையேயும் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த தினத்தை முன்னிட்டு கொல்கத்தாவில்

0: நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 125 அடி உயர சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு மரியாதை செலுத்துவதோடு நிறுத்திவிடாமல் அவரது கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். அவரது கொள்கை அடிப்படையிலான ஆட்சிதான் தற்போது மத்தியிலும் மேற்குவங்க மாநிலத்திலும் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். தேசத்தை வலுவாக கட்டமைக்க ஷியாமா பிரசாத் முகர்ஜி வழிகாட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் தற்போது வளர்ச்சி திட்டங்கள் வேகம் பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மேற்குவங்கத்தில் மேலும் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடல்சார் கல்வி சூழலில் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி 10 கடல்சார் பல்கலைக்கழகங்களுக்குள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வகுப்பறை சூழலில் இருந்து கடல்சார் துறையில் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு சூழலுக்கு மாற்றுவதில் இப்பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இப்பல்கலைக்கழக பாடத்திட்டங்களிலும் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடல்சார் துறையில் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். துறைமுகங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். 4 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக பஹ்ரைன் சென்றுள்ள அவர் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். பஹ்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல் லத்தீப் பின் ரஷீதுடனும் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மஜி தலைமையில் புவனேஸ்வரில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்ட நெரிசலை கையாளுவது மற்றும் பயணிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்து ரயில்வே அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். பூரி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதி மற்றும் பிற ஏற்பாடுகள் குறித்தும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பிரதேசத்தில் முதலீடுகளை அதிகரிக்க மாநில அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலின் கோலார் பகுதியில் புதிய தொழில் பூங்காவிற்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். இத்திட்டம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் என்று அவர் கூறினார். மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியையும் இது அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான முதலீடுகளுக்கான முன்மொழிவு பெறப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HMT நிறுவனத்திற்கு புத்துயிர் ஊட்டும் நடவடிக்கைகளுக்கு கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போடுவதாக கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்நிறுவனத்தை மறுசீரமைக்கும் திட்டம் முக்கியமான கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறினார். ஆனால் மாநில அரசு வனத்துறை மூலம் நோட்டீஸ் அனுப்பி தடைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதில் அதிகார வரம்பை மீறி மாநில அரசு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். மாநில அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் கர்நாடகாவில் தொழில் முதலீடுகள் பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார். HMT நிறுவன ஊழியர்கள் இதனால் கவலையடைய தேவையில்லை என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு

0: உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு தொழிலாளர்களின் நலனை உறுதி செய்யும் என்றும் திரு குமாரசாமி தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் திரு பிரஜேஷ் பதா பகத், வேளாண்மை, தொழில்துறை வளர்ச்சி, சுகாதார கட்டமைப்புகள் மேம்பாடு போன்றவை தொடர்பாக 28 முக்கிய முன்மொழிவுகளுக்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் எஃகு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் 41 மில்லியன் டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்தில் 38.7 மில்லியன் டன்னாக இருந்தது என எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்சின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்பெயின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டுத்தீயினால் 10,000-க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஸ்வீடன் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிலிருந்து பிரான்சுக்கு தீயணைப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. காட்டுத்தீயை அணைக்க பிரான்சுக்கு அனைத்து விதமான உதவிகளும் வழங்கப்படும் என்று ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர்லேயன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. நாளை வரை மும்பை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பை, தானே உள்ளிட்ட நகரங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்கள் மாநிலத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே குஜராத், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளா, ஒடிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஒடிசாவில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புவனேஸ்வரில் நேற்று மாநில பேரிடர் மேலாண்மை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாநதி, தேவி, ஜலகா ஆகிய நதிகளில் தற்போது வெள்ளம் அபாய கட்டத்திற்கு கீழேயே இருந்து வருவதாகவும் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று அதிகாலை டலாஸில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வென்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். வளர்ச்சியுடன் பாரம்பரியம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் கடல்சார் துறையில் கடந்த 12 மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பஹ்ரைன் மன்னர் திரு ஹமாத் பின் ஈசா அல் கலிஃபாவுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:30 ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ இந்த தைராய்டு ஜென்ரலாக மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால், இது கழுத்துக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பட்டாம்பூச்சி தரப்பில் ஒரு கிளாண்ட் இருக்கும், அதுதான் தைராய்டு கிளாண்ட் சொல்லுவாங்க. ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட். பேசிக்காக இந்த தைராய்டு கிளாண்ட் எல்லாருக்கும் இருக்கும். பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கும். நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த கிளாண்ட் மூலமாக இருக்கும். அது பேசிக்காக இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து உடம்புல வந்து தைராக்ஸின்னு ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமாக உடம்போட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, ப்ளஸ் நம்மளோட வெல்பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹார்மோன். ஸோ அதுதான் வந்து இந்த தைராய்டு கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்.

0: டு ரெகுலேட் தி க்ரோத் ஆஃப் த பாடி ஆஸ் வெல் அஸ் அதர் மெட்டபாலிசம் ஆஃப் த பாடி. அதுதான் வந்து இந்த தைராய்டு கிளாண்டோட முக்கியமான ஃபங்க்ஷன். எல்லாருக்குமே அது ரொம்ப அவசியம். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக அதை வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட், ப்ளஸ் அது ஒரு ஹார்மோன். அது கண்டிப்பாக தைராய்டு கிளாண்டில் வந்து நம்ம இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று அதிகமான என்ன ப்ராப்ளம் வரும், கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்னு. ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சில சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும். லைக் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க, ரொம்ப வெடவெடன்னு சொல்லுவாங்க, ரொம்ப தின் பில்ட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து சில கோல்டு இன்டாலரன்ஸ்லாம் இருக்கும். அண்டு ஜென்ரலாக பார்த்தா அவங்களோட வெல்பீயிங்கு கொஞ்சமே ரொம்ப சுமாராக தான் இருக்கும், சராசரி தான் இருப்பாங்க. அது வந்து ஹைப்பர் தைராய்டிசம் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவாங்க. ஹைப்போ தைராய்டிசம்னா உடம்புல சுரக்கிற கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் கொஞ்சம் அந்த ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுதான் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லுவாங்க. அவங்க பார்த்தா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பூசின மாதிரி, வெயிட் போட்ட மாதிரி இருப்பாங்க, லெத்தாஜிக்காக இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ரொம்ப ஸ்லோவாக யோசிக்கிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து டூ இஷ்யூஸ் வித் தைராய்டு கிளாண்ட், ஒன்று ஹைப்பர், ஒன்று ஹைப்போதைராய்டிசம். இப்போ எப்படின்னா, இப்போ ஹைப்போதைராய்டிசம்க்கு சில டெஸ்ட்லாம் இருக்குது, லைக் T3, T4 அண்ட் TSH சொல்லுவாங்க. இது நம்ம எம்டி ஸ்டமக்கில் இந்த டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். FT3, FT4 அண்ட் TSH சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ ரேஞ்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சஸ் பிரகாரம் தான் நம்ம பார்த்து மருந்து டைட்டர் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணால் ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ் வில் கெட் பேக் டு நார்மல். ஏன்னா நம்ம தைராய்டு கிளாண்ட் அந்த சுரக்கிற அந்த ஹார்மோன் அது செய்யாத ஒரு வேலையை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மெடிசன் கொடுத்து நம்ம செய்ய வைக்கிறோம். ஸோ ஹார்மோன் ரெகுலேட் ஆகி யூ வில் கெட் பேக் டு நார்மல். அது வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இந்த ஹைப்பர் தைராய்டிசம் அது டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். அப்படின்னா ஹார்மோன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக செக்ரீட் பண்ணுறது, அதனால தான் ஹைப்பராக இருப்பாங்க அவங்க. அதுக்கும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, இப்போ நிறைய அட்வான்சஸும் இருக்குது. அதையும் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ. ஸோ கேன்சர்னாலே அது புற்றுநோய். தைராய்டு கேன்சர்னால் அது தைராய்டு கிளாண்ட்லேருந்து வர ஒரு புற்றுநோய். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தைராய்டு கிளாண்ட் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட் இந்த நெக், அதாவது கழுத்தில் ஒரு முன்பகுதியில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்ட் இருக்கும். அதில் ஒரு புற்றுநோய் வரதுக்கான சாத்தியம், வாய்ப்பு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் லைஃப் உண்டு. அது எல்லாருக்கும் வரும்னா சொன்னால் அப்படி வராது. தெர் இஸ் அ ஃப்ரீக்வன்சி, ஒரு 20-25% ஆஃப் தி பாப்புலேஷன் மே ஹாவ் இட். சில பேருக்கு வந்து அன்டிரெக்டாக போகும், அதாவது டிடெக்டே பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து வேறு எதுனா டெஸ்ட் போட்டு இதை டிடெக்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு பார்த்தா ஒன்றொருத்தவங்க பார்த்து சொல்லுவாங்க, அதாவது நீ ஏத்தாப்பில் பார்த்தா கழுத்தில் வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி லம்ப் மாதிரி இருக்குது, நீ முழுங்க பார்த்து அந்த கட்டி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. சில பேர் பார்த்து சொன்னப்புறம் தான் அவங்க டிடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதில் சில டெஸ்ட்லாம் இருக்குது, அந்த டெஸ்ட்லாம் பண்ணால் அது புற்றுநோய் இருக்குதா இல்லையானுக்கு அறிகுறி கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
1: இதுவரை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: தொடர்கிறது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம், 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் வந்து இறங்க போகிறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்லேருந்து வந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்களில் ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா, அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேர் பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்கள்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, ராஜாவே அழைக்கிறார், போகாமல் இருக்க முடியுமா? அந்த சமயத்தில் நாட்டின் கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் வந்து இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல், உடனே குப்பை தொட்டியில் போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமாக நடந்துதான். கல்யாணத்தன்னை

இன்றைக்கி பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளித்ததுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250, அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ராஜ நாய்கள், அதுகளையும் வீதியில் நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதாம். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. ரெண்டு பக்கமும் இராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிற்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக

0: ஓட நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. அது திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேறு. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்து தான். இந்த கல்யாணத்தில் கலந்துக வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேறு விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது. வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான் இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது இப்படி. அது இருக்கட்டும், இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து தான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாள் வீரனாக வரணும்னு ஆசைப்பட்றேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாள் வீரனாக வர்றது கஷ்டம், ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாள் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்கள், அவர் வாழ் வாழ்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழுலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ் வாழ்னு கத்தலை, வள்ளு வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: குங்குங்கின் கல்யாணம், குங்குங்கின் கல்யாணம், குங்குங்கும் டும் டும் டும் ஜம் ஜம் என் கல்யாணம், குங்குங்கின் கல்யாணம், டும் டும் என் கல்யாணம், உங்களுக்கு திண்டாட்டம் உலகம் எல்லாம் கொண்டாட்டம், டாம் டாம் டாம், குங்குங்கின் கல்யாணம், குங்குங்கின் கல்யாணம்.

குங்கும் என் கல்யாணம், குங்கும் என் கல்யாணம்.

மின்னலிடை பெண்ணி வளம் அந்த நடை சுந்தரியா மின்னலிடை பெண்ணி வளம் என்னை கண்டு மாப்பிளையும் ஏங்கி முத்தையாவாளாம் ஐயோ.

கட்ட வருவானாம், தாலி கட்ட வருவானாம், பாப்பா பாப்பா கமதி கம.

0: மட்டும்தானா?
1: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மாயாபசார் படத்திற்காக ஒலித்தது ஜி கஸ்தூரி கண்டசாலா பாடியிருந்த பாடல்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறு.

0: திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4550-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி செல்வோம் நகர்வலம்.
3: இடிபாட்டு கழிவுகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும்.
1: சென்னையை தூய்மையான, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் பாதுகாப்பான நகரமாக மாற்றும் நோக்கில் சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கட்டிடம் மற்றும் இடிபாட்டு கழிவுகளை முறையாக அகற்றும் பணியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் மற்றும் பிற கட்டுமானப் பணிகளின் போது உருவாகும் செங்கற்கள், காங்கிரீட் துண்டுகள், மணல், கற்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் பிற கட்டுமான கழிவுகள் பல இடங்களில் சட்டவிரோதமாக சாலை ஓரங்கள், காலிமனைகள், கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டப்படுகின்றன. இவ்வாறு கட்டுமான கழிவுகள் கொட்டப்படுவதால் நகரின் அழகு பாதிக்கப்படுவதோடு மழைநீர் வடிகால்கள் அடைப்பு, மழைக்கால வெள்ளப்பெருக்கு, தூசி மாறுபாடு, காற்றின் தரக்குறைவு மற்றும் பொது சுகாதார பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. மேலும் போக்குவரத்துக்கும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் பெரும் இடையூறு ஏற்படுகிறது. இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் மாநகராட்சி அனைத்து மண்டலங்களிலும் சிறப்பு கண்காணிப்பு மற்றும் தூய்மை பணிகளை மேற்கொண்டது. அதன் விளைவாக 2 வாரங்களில் மட்டும் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை நகரின் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும், பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தவும், மழைக்கால பாதிப்புகளை தடுக்கவும் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. இந்த நடவடிக்கை சென்னை மாநகராட்சியின் தூய்மை நகர திட்டத்தின் முக்கிய பகுதியாக இருப்பதாகவும், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதில் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்களும் கட்டுமான நிறுவனங்களும் மாநகராட்சியின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நகரின் பல பகுதிகளில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட இடிபாட்டு கழிவுகள் விரைவாக அகற்றப்பட்டதால் சாலையோரங்கள் மற்றும் பொது இடங்கள் மீண்டும் தூய்மையான தோற்றத்தை பெற்றிருக்கிறது. பொது இடங்கள், சாலையோரங்கள் மற்றும் நீர்நிலைகளில் அனுமதியின்றி இடிபாட்டு கழிவுகளை கொட்டிய 338 விதி மீறலாளர்களுக்கு மொத்தம் ₹16.08 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இனிமேலும் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி எச்சரித்துள்ளது. மேலும் பொதுமக்களின் வசதிக்காக கட்டுமான கழிவுகளை அகற்ற தனி சேவையும் வழங்கப்பட்டு வருகிறது.

0: ஒரு மெட்ரிக் டன்னுக்கு குறைவான கட்டுமான கழிவுகளை மாநகராட்சி இலவசமாக சேகரித்து அகற்றுகிறது. அதற்கு மேற்பட்ட கழிவுகளை உருவாக்குபவர்கள் மாநகராட்சி அங்கீகரித்த செயலாக்க மையங்களுக்கு அனுப்பி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நகரின் தூய்மையை பாதுகாப்பது மாநகராட்சியின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்புமாகும். கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ளும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களால் உருவாகும் கழிவுகளை சாலை ஓரங்களில் அல்லது கால்வாய்களில் கொட்டாமல் மாநகராட்சியின் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதுவே சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கவும் மழைக்கால பாதிப்புகளை குறைக்கவும் சுத்தமான சென்னையை உருவாக்கவும் உதவும். சென்னை மாநகராட்சியின் இந்த நடவடிக்கை தூய்மை இந்தியா திட்டத்தின் நோக்கங்களை வலுப்படுத்துவதோடு நகரின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மழைநீர் வடிகால் பராமரிப்பு மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டிற்கும் முக்கிய பங்களிப்பாக அமைந்துள்ளது.
1: இடிபாட்டு கழிவுகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும். எழுதியவர் அனுசியா, வாசித்தவர் விஜய். சென்று வந்தோம் நகர்வலம்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நாடோடி பாட்டுக்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். புத்தம் புது காலையில் தொடர்கிறது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். எப்பவும் மனதை மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அதற்கு பல வழிமுறைகளை கையாள வேண்டியிருக்கும். ஒரு சிலவற்றை உங்களுக்கு இந்த கடுதாசி வாயிலாக தெரிவிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் சில கருத்துக்கள். தினமும் ஒரு 10 நிமிடமாவது நடைப்பயணம் போங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக 30 நிமிடம் வரை அதிகமாகணும். அப்படி நடைப்பயணம் போகும்போது சிரித்த முகமாக இருக்கணும். சில பேர் முகம் எப்பவும் உருன்னு கடுகடுன்னு இருக்கும். ஏன் அப்படி? முக மலர்ச்சியாக இருந்தால் மனதும் மகிழ்ச்சியாக இருக்கும். தினமும் ஒரு 10 நிமிடமாவது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருக்கணும். இது முடியுமான்னு தெரியல, ஆனாலும் அந்த 10 நிமிட அமைதி நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். அடுத்தது தினமும் ஒரு 8 மணி நேரம் இரவில் தூங்கணும். இப்போது இது 7 மணி நேரமாக குறைஞ்சிடுச்சு, குறைச்சிட்டாங்க. நேரம் 10:00 போல இருக்கு. பின்படுத்து முன் எழுன்னு ஒரு சொலவடை இருக்குது. எப்படி எப்போ படுத்து எப்போ எழுந்திருந்தாலும் 7-8 மணி நேரம் தூக்கம் அவசியம். விஜயகுமார் ஐயா, நீங்கள் கடுமையான உழைப்பாளி. பல மணி நேரம் விவசாயம் விவசாயிகள் பற்றிய நினப்போடு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு உழைத்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்காக உறக்கம் வேணும். எப்போதும் இரக்கம், உற்சாகம், ஊக்கம், கருணை ஆகிய குணங்கள் மனதில் நிறைந்திருக்குமாறு பார்த்துக்கணும். இருக்கும்போது, நம்மிடம் இருக்கும்போது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும். ஈதல் இசைபட வாழுதல்பாங்க. உடம்புல வியர்வை வர்ற அளவுக்கு ஏதாவது விளையாடணும். இன்னைக்கு உடல் உழைப்பு விளையாட்டுலாம் இல்லாமல் போயிடுச்சு. பிள்ளைங்க விளையாடுறது கூட செல்ஃபோனில் எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸில் விளையாடுறாங்க. தினமும் விளையாட்டுக்கு நேரம் ஒதுக்கணும். அடுத்தது புத்தகம் படிப்பது. அதிகமான ஆன்மீக மற்றும் விஞ்ஞான புத்தகங்களை படிக்கணும். படிப்பதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நம்முடைய தினசரி அலுவலில் தியானம், யோகம், வழிபாடு போன்றவற்றிற்கு இடம் கொடுக்கணும். இவை உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஓய்வு நேரம்னு ஒதுக்கணும். தூங்குற நேரத்தை தவிர்த்து அந்த ஓய்வு நேரத்தை 65-70 வயது கடந்தவர்கள் கூட, 7-8 வயசுக்குள்ளே இருக்கும் குழந்தைகள் கூட செலவிடணும். இது நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். மனதும் லேசாயிடும். தூங்குற நேரத்தில் இல்லை, விழித்திருக்கும் நேரத்தில் நிறைய கனவு காணணும். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அடிக்கடி சொன்ன வாக்கியம், அடிக்கடி கனவு காணுங்கள்னு. அப்போதான் கனவு நனவாகுமா. மரம் செடி கொடிகளில் விளையும் காய்கனிகளை அப்படியே பச்சையாக பறித்து சாப்பிடணும். விஜயகுமார் ஐயா, உங்களுக்கு இதுக்கு நிறைய வாய்ப்பு. கிராமங்களில் சுற்றுறீங்க, விவசாயிகளோட பழகிறீங்க. எங்கே ஃபார்ம் ஃப்ரெஷ் காய்கனி கிடைத்தாலும் அப்படியே

0: சாப்பிட்றது நல்லது. தினசரி 3 நபர்களையாவது மகிழ்ச்சி படுத்துங்க. அன்றாடம் 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இது உடல் நலனை காக்க உதவும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உன்னதமான ஆற்றல் மறைந்திருப்பதை அல்லது மறைமுகமாக இருப்பதை உணரணும். நீங்கள் எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வானில் சுதந்திரமாக பறக்கும் பறவையாக உணருங்கள். அப்படி ஒரு சுதந்திரம் இருப்பதை அனுபவித்தால் உடல் நலன் மனநலன் ஏற்படும் உண்டாகும். நீங்கள் வாழும் வாழ்க்கை உலகில் சிறப்பானதுன்னு உணர வேண்டும். நல்லா வாய்விட்டு சிரிக்கணும். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகுங்கிற பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சது தானே? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.
3: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் 1 மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
4: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசத்துக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்திய அரசு உரிய மரியாதையை வழங்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஜலாலாபாத் நகரம் பரசுராம்புரி என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப் பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் நடைபெற்று வரும் கால்வாய் மேம்பாட்டுப் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம் கேட்கலாம். வறுமையும் நிறம் சிவப்பு திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

0: அம்மாடியோ தனனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

தம்பிக்கு ஒரு பாட்டு படத்திற்காக ஸ்வர்ணலதாவுடன் பாடிய பி ஜெயச்சந்திரன் இனி சுனந்தாவுடன் பாடியுள்ள பாடல் படம் ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்.

வாத்தியார் விட்டுப்பிள்ளை படத்திற்காக எஸ் பி பாலசுப்பிரமணியம் சித்ரா குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 8:45, புத்தம் புது காலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானம்.

ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கதையின் நிறைவாக ஒலிக்கிறது. கரகாட்டக்காரன் படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியுள்ள பாடல்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை. ஷிமோகா கே குமாரசுவாமி அவர்களின் சாக்சபோன் இசை கேட்கலாம். வி எஸ் கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். மகா கணபதி முத்துசுவாமி தீக்ஷதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். நாட்டை ராகம் ஆதி தாளம்.

ராஜராஜராதித்தே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை. ராகம் நிரோஷ்டா, ஆதிதாளம் திஸ்ர நடை.

நேரம் 9:32 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்ஸபோன் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி பஜரே ரே மானச, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதிதாளம்.

ஆபேரி ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை ஒலித்தது. நிறைவாக தம்பூரி மீட்டிதவ. சிந்து பைரவி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமா ஆதிதாளம் திஷ்ரநடை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஷிமோகா கே குமாரசாமி அவர்களின் சாக்சபோன் இசை கேட்டோம். விஎஸ்கே சக்கரபாணி அவர்கள் வயலின், ஆம்பூர் வி பத்மநாபன் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியாவில் அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணி அமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 10:02:15. நேர்கள் இனி ரசிக்கலாம் முத்துச் சிதறல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா ஆகியோர். படம் அடுத்து ஒலிக்கிறது. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலின் படம் ஆனந்த கும்மி. அடுத்து ஒலிக்கிறது ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் இளையராஜா, மெல்

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கும்
1: முன், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-4250-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது அர்ச்சனை பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடியுள்ளவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். அதற்கு முன்
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
0: கல்வடியும் பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. ஒரு பாடல் பாடியுள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கௌசல்யா ஆகியோர்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: SP பாலசுப்ரமணியம், SP சைலஜாவின் குரல்களில் ஒலிக்கிறது கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். தலைநகர் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தோல் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் குற்றப்பின்னணி கொண்டவர்களை பணியமர்த்துவதை மாநில அரசு தவிர்க்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நேர்மையாக நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முந்தைய ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷ் ஷா இணை 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுக்கல்லை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் பெல்ஜியம் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அமெரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்க பாடலாக ஒலிக்கிறது வைகாசி பிறந்தாச்சி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமது தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமாக ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அது இல்லாமல் வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து முக்கியம். ரேபிஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டுருக்கோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடந்தோறும் நீங்கள் வந்து தடுப்பூசி போடணும்.
2: செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நல வாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கிறது. அதிசய பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு ஏன்?

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல்

0: தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: அரங்கேற்று வேலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் கே.ஜே. யேசுதாஸ், உமா ரமணன் பாடியிருக்கும் பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர்கள் KJ யேசுதாஸ், சித்ரா.

Silence.

0: நேரம் 12 மணி.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஸ்ருதி குமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் ஆர் லதா. 2:15 திரைகானம், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, சமஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் முதல் பகுதி, விரிவுரையாளர் ஜே லலிதா அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:50 திரை இசை. 7:00 திரைகாணம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி 6 பகுதி, செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாணம், 9:30 அறிவியல் நேரம், புள்ளியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் ஆர் ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா.
5: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
6: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
7: 1800-4250-111.
6: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
7: 9498-34-5350.
0: நேர்களே, 101.4 FM ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இதய ஆரோக்கியம் குறித்து இதய நலத்துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டு போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டெல்லி பி சுந்தரராஜன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஸ்ருதி குமார் அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மார்கழி திங்கள், ஆண்டாள் திருப்பாவை.

ஸ்ருதி குமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து திருக்கல்யாணம் செய்து கொண்டாரே, கவி குஞ்சரபாரதி பாடல்.

0: திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய விருதான பின்டாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு அதிபர் பிரபோவோ சுபியாந்தோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளும் ஒத்துழைத்து முன்னேறுவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேஷிய மருத்துவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார். இந்தோனேஷியாவின் உணவு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் கோதுமை விதைகள் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நமது நாட்டின் யுபிஐ பணப்பரிமாற்ற முறையை இந்தோனேஷிய பணப்பரிமாற்ற முறையுடன் இணைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ, இந்தோனேஷிய நாட்டின் மிக உயரிய பின்டாங் அதிபூர்ணா விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக ஜகார்த்தாவில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் நாளை உலக பிரசித்தி பெற்ற யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான பிராம்பனான் கோவிலுக்கு செல்லவுள்ளார். 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்து கோவில் பாரம்பரிய கட்டடக்கலையில் பிரசித்தி பெற்றது. மும்மூர்த்திகளான சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர்களுக்கு கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவுத்துறையில் 30 கோடி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அமைச்சகத்தை கடந்த 2021 தொடங்கியதாக கூறினார். இதன் மூலம் கூட்டுறவுத்துறை நவீனமயமாக்கப்பட்டதுடன் வெளிப்படைத்தன்மையும் தொழில்நுட்ப அடிப்படையில் மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள 858,000 கூட்டுறவு சங்கங்கள் குறித்த தகவல்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 55,000 வேளாண் கடன் சங்கங்கள் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு, பிறப்பு இறப்பு பதிவுகள், அரசு நலத்திட்டங்கள் குறித்த விண்ணப்பங்களை பெறுவது உள்ளிட்ட சேவைகள் சிறப்பாக செய்து வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் மகேந்திரகிரி விசாகப்பட்டினத்தில் வரும் சனிக்கிழமை நடைபெறும் நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்பையில் மசாகோன் கப்பல் கட்டும் தளத்தில் இந்த போர்க்கப்பல் கட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது. இந்திய பெருங்கடல் பகுதியிலும் இந்தோ பசிபிக் கடல்சார் பாதுகாப்பிலும் மகேந்திரகிரி போர்க்கப்பல் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமர்நாத் புனித யாத்திரையின் 6வது குழு இன்று காலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. 8,815 யாத்ரீகர்கள் ஜம்முவின் பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 3,989 பேர் பால்டால் வழியாகவும், 4,826 பேர் பஹல்காம் வழியாகவும் புறப்பட்டுச் சென்றனர். யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல் படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மகாராஷ்டிராவில் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.

0: இதுவரை சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஸ்ருதி குமார் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர்

0: புனே, நாசிக், பல்கார், ராய்கட் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து அப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் மாநில பேரிடர் மீட்புப் படையும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. லொனாவியா பகுதியில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதையடுத்து அப்பகுதியில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மும்பை, தானே, நவி மும்பை, பல்கார், ராய்கட், ரத்னகிரி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தனியார் நிறுவனத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தலைமை தீயணைப்பு அதிகாரி திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் யாரும் காயமடையவில்லை என்றும் அவர் கூறினார். தனியார் நிறுவன காவலர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து உடனடியாக விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வெனிசுலாவில் கடந்த ஜூன் 24 நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐநா செய்தித் தொடர்பாளர் ஸ்டீஃபன், வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்ததால் 2,400 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்பு வசதிகள் சீர்குலைந்துள்ளதால் 1,300 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனிடையே இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,535 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 16,840 பேர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் 17,854 பேர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் 6,5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2,34,000 பேர் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு உடனடியாக உதவி அளிக்க வேண்டும் என்றும் ஐநா சர்வதேச குழந்தைகள் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. பசிபிக் கடற்பகுதியில் சீனா நடத்திய ஏவுகணை சோதனைக்கு அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை சோதனை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டுக் கொண்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினரான சீனா அணு ஆயுத ஏவுகணை சோதனை நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கோரிக்கைகளை நிறைவேற்ற 48 மணி நேர கெடுவை ஜம்மு காஷ்மீர் அவாமி குழு கெடு விதித்துள்ளது. நேற்று முன்தினம் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் 600 பேரை கைது செய்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று அந்த குழு தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பட்டாயாவில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம், 7 வெள்ளி, 9 வெண்கலப் பதக்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் 184 புள்ளிகளுடன் இந்தியா 2வது இடத்தையும், ஆடவர் பிரிவில் 152 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பர்வீன் 50 கிலோ எடைப்பிரிவிலும், முஸ்கான் 53 கிலோ எடைப்பிரிவிலும், காஜல் 76 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆடவர் பிரிவில் சுமித்குமார் 70 கிலோ எடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணியில் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா, சிவம் தூபே உள்ளிட்ட 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 23ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி வரும் 25ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 3 போட்டிகளும் ஹரரேயில் நடைபெறும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்தோனேஷியாவின் மிக உயரிய பிந்தாங் அதிபூர்ணா விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மும்பை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 3,700 கோடி டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 20 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் மத்திய வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் ஆகிய பகுதிகளில்

சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மறுநாள் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை. டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று கேட்கலாம்.

அடுத்து டி எல் தியாகராஜன் பாடியுள்ள மெல்லிசை பாடல் ஒன்று.

0: நேரம் 1 மணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்ளலாம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் குறித்து. இத்திட்டம் 2019-20 ஆண்டிற்கான பட்ஜெட்டில் மீன்வளத்துறையின் நிலையான வளர்ச்சி மூலம் நீலப்புரட்சியை ஏற்படுத்த 5 ஆண்டு காலத்திற்கு 2020 முதல் 2025 வரை அமல்படுத்தப்பட்டது. கூடுதலாக 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் 2500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள், மீன் விவசாயிகள், மீன் தொழிலாளர்கள், விற்பனையாளர்கள், மீன்வள மேம்பாட்டு நிறுவனங்கள், மீன்வளத்துறையில் சுய உதவிக் குழுக்கள், கூட்டு பொறுப்பு குழுக்கள், மீன்வள கூட்டுறவு நிறுவனங்கள், மீன்வள கூட்டமைப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் தனியார் நிறுவனங்கள், மீன் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள், நிறுவனங்கள், பட்டியல் சாதியினர், பழங்குடியினர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இத்திட்டத்தின் பயனாளிகள் ஆவர். இத்திட்டத்தில் மத்திய துறை திட்டம், மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் என்று 2 கூறுகள் உள்ளன. இத்திட்டத்தின் மைய ஆதரவு திட்டக்கூறு 3 பரந்த துணை கூறுகளை உள்ளடக்கும். அவை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பு மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பு. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் நோக்கங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். மீன்வளத்துறையின் ஆற்றலை நிலையான, பொறுப்பான, அனைவரையும் உள்ளடக்கிய சமத்துவமான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுதல், நிலம் மற்றும் நீர்வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், மதிப்பு சங்கிலியை நவீனமயமாக்கல், வருமானம் இரட்டிப்பு, வேலைவாய்ப்பை உருவாக்குதல், ஒட்டுமொத்த வேளாண் மொத்த மதிப்பு கூட்டு மற்றும் ஏற்றுமதிகளில் மீன்வளத்துறையின் பங்களிப்பை மேம்படுத்துதல், சமூக பொருளாதார மற்றும் உடல் பாதுகாப்பை வழங்குதல், வலுவான மீன்வள மேலாண்மை மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியனவாகும். சாகர்மாலா, கிசான் சம்பதா, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், விக்சித் பாரத் ஜி ராம்ஜி, ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா ஆகிய திட்டங்களோடு மத்ஸ்ய சம்பதா திட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கடைபிடிக்கப்படும் முக்கிய உத்திகள் என்ன என்று அறிந்து கொள்ளலாம். வணிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த மீன் இனங்களின் மரபணு மேம்பாடு, இறால் இனப்பெருக்கத்தில் தன்னிறைவு, புத்தொழில் ஊக்குவிப்பு, அடைக்காப்பு மையங்கள், கடல் பண்ணை வளர்ப்பு ஆகியவற்றை மேம்படுத்துதல், பிளாக்செயின் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, உலகளாவிய தரநிலைகள் மற்றும் சான்றிதழ், இனப்பெருக்க வங்கிகள், குஞ்சு பொறிப்பகங்கள், பண்ணைகள் போன்றவற்றிற்கான அங்கீகாரம் அளித்தல், நவீன மீனவ கிராமங்கள், நீர் பூங்காக்கள் அமைத்தல்.

மீன்பிடி படகுகளுக்கான காப்பீட்டு திட்டம் 3347 சாகர் மித்ராக்கள் உருவாக்கப்படுவார்கள். இத்திட்டம் மூலம் அறுவடைக்கு பிந்தைய இழப்பு 25%லிருந்து 10% குறைந்துள்ளது. 15,00,000 நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. தனிநபர் உள்நாட்டு மீன் நுகர்வு 5 கிலோவிலிருந்து 12 கிலோவாக அதிகரித்துள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நாம் அறிந்து கொண்டோம் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா குறித்து, அதாவது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வால்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi held delegation-level talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta to review the full spectrum of bilateral ties and provide fresh momentum to the comprehensive strategic partnership between the two countries. The two leaders also witnessed the exchange of memoranda of understanding aimed at enhancing collaboration in areas of mutual interest. Speaking at a joint press conference with the Indonesian president in Jakarta, Mr. Modi said, "Growing mutual trust has strengthened cooperation in defense, security and the maritime sector, with both countries agreeing to expand defense exchanges, disaster management cooperation and industrial collaboration."
5: आज हमने डिफेंस एक्सचेंज, डिजास्टर मैनेजमेंट और इंडस्ट्रियल सहयोग बढ़ाने पर सहमति बनाई. अब हम दोनों देशों के कोस्ट गार्ड हिंद महासागर में मैरिटाइम सेफ्टी और सिक्योरिटी के लिए मिलकर काम करेंगे. दो करीबी मैरिटाइम देश होने के नाते हमने ब्लू इकोनॉमी, पोर्ट डेवलपमेंट और मैरिटाइम ट्रेड में आपसी सहयोग बढ़ाने का भी निर्णय लिया है.
4: Mr. Modi said the partnership is advancing across a wide range of sectors, including development, security, technology, culture and education. Expressing confidence in the future of bilateral ties, he said a new golden chapter in the India-Indonesia partnership begins today. The Prime Minister said an agreement signed today will make India's high-quality and affordable medicines more easily available to the people of Indonesia. He added that India will contribute to the capacity building of Indonesian doctors and healthcare professionals. Prime Minister Narendra Modi was today conferred Indonesia's highest civilian honour, the Bintang Adipurna, by Indonesian President Prabowo Subianto during a ceremonial event at the Istana Merdeka. Lok Sabha Speaker Om Birla and External Affairs Minister Dr. S. Jaishankar have congratulated Prime Minister Modi on being conferred Indonesia's Medal of Honour. President Draupadi Murmu unveiled and flagged off the trophies of Durand Cup Tournament 2026 in New Delhi today. Addressing the gathering, the President said this year new teams will compete to become the champions of the Durand Cup, the President's Cup and the Shimla Trophy, expressing happiness over the participation of the Sri Lankan team

0: In this year's tournament, President Murmu said the inclusion of new teams would make this historic competition even more popular. The Gujarat High Court today upheld a special court order sentencing 38 convicts to death and 11 others to life imprisonment in the 2008 Ahmedabad serial blasts. A division bench of Justices A.Y. Kogde and Sameer Dave rejected all appeals against the order of the lower court and upheld its verdict confirming the sentences to members of the terror outfit Indian Mujahideen in the case. On July 26, 2008, a series of 21 bomb blasts ripped through Ahmedabad in a span of 70 minutes, killing 56 people and injuring 200 others. Some hospitals in the city were also targeted. A special court in 2022 sentenced 38 Indian Mujahideen members to death. The court had also sentenced 11 other convicts to life imprisonment. Mizoram's Natural History Museum has been notified as India's 21st designated repository under the Biological Diversity Act 2002. The Ministry of Environment, Forest and Climate Change has notified the institution as a designated repository based on the recommendation of the National Biodiversity Authority. Designated repositories constitute an important component of India's biodiversity governance framework by preserving authenticated biological specimens. Amid the political storm intensifying in Pakistan-occupied Jammu and Kashmir, the Jammu-Kashmir Joint Awami Action Committee has issued a 48-hour deadline to the government in Islamabad, threatening a grand and final response on the 9th of July if their conditions remain unfulfilled. In a formal declaration, the committee announced that its current sit-in protest will persist indefinitely until all of its demands are satisfied. Benchmark domestic equity indices were trading in positive zone during the afternoon session today. The Sensex climbed 132 points to 78,417, while the Nifty advanced 33 points to 24,463 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம் ஐந்து நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி
2: என்னுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் லதா அவர்கள்.
3: கொள்ளுக்குடம் சாப்பிடும் போது இந்த கொள்ளு கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ மேம்? அது
4: ஜென்ரலாக வந்து கொள்ளு அப்படிதான் சொல்லுவாங்க. கொள்ளு வந்து என்ன சொல்றது, குதிரைக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹார்ஸ் பவர் கொடுக்கறது அப்படின்றது, ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறப்ப வந்து அது உடம்புக்குள்ள ஒரு சூட்டுத்தன்மை குறைக்கணும் அப்படிங்கிறப்ப, அது வந்து சூட்டுத்தன்மை இருக்கிற உணவு சாப்பிட்றப்ப அது குளிர்ச்சி ஏற்படுத்துக்கிற உணவும் அதோட சேர்த்து அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வெந்தயம் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு குளிர்ச்சி. அதையும் சேர்த்து நீங்கள் சமைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது வந்து பேலன்ஸ்
3: ஆகிடும்.
4: இப்போ நாங்கள் வந்து கொள்ளு கஞ்சியே நீங்கள் வந்து கொள்ளை வந்து கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு ஒன்று குத்தலமாக உடச்சிட்டு அதை வந்து பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு கஞ்சி வச்சு பாருங்கள். இட் பி வெரி டேஸ்டி. ஒரு ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு தான், இட் மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அந்த நான் வந்து எவ்ரிடே குக்கிங்லேயே வெந்தயம் நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிட்டேம்மா. அதாவது துவரம்பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுருவேன் எவ்ரிடே. இட் கிவ்ஸ் டேஸ்ட், அட் த சேம் டைம் வந்து கசக்காது, அதனால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த சாலியபிள் ஃபைபர்லேருந்து நம்மளுக்கு உடம்புல நிறைய வேலைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எப்பவுமே இட்லிக்கு தோசைக்கு ஊற வைக்கிறப்ப வந்து நம்ம வந்து வெந்தயம் சேர்க்குறோம். தாளிக்கிறதுல கட்டாயம் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் தாளிக்கிறது ஒரு கம்பல்சரியாக பண்ணிட்டேன். இப்போ புளியோதரையில் அதெல்லாம் வந்து வத்த குழம்பு காரக்குழம்புல வந்து லாஸ்ட் அந்த வெந்தயம் பவுடரை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் சேர்த்தாக்க ஒரு டேஸ்ட் இருக்கும். ஈவன் மாங்காய் ரைஸில் கூட போடுங்க, லெமன் ரைஸில் கூட போடுங்க, புளிப்பாக இருக்கிற எல்லாத்துலேயும் அதை சேர்க்குறப்ப அதாவது என்ன சொல்கிறது, ஆறு சுவையில் பார்க்குறப்ப புளிப்பு சுவை இருக்கிறத புளிப்பை குறைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதோட வந்து லேசான கசப்பு சுவை இருக்கிறத சேர்த்தாக்க புளிப்பு குறையும். அதே மாதிரி கசப்பு சுவை அதிகம் இருக்கிறத பார்த்தோன்னா உவர்ப்பும் துவர்ப்பும் சேர்ந்தாக்க கசப்பு குறையும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காம்பினேஷன் இருக்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்.
3: அண்ட் நிறைய இந்த பருப்பு வகைகள் சொல்கிறாங்களா, சியா சீட்ஸு, ஹெம்ப் சீட்ஸ், அந்த மாதிரிலாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தெரியாது, அதனால கேட்குறேன்.
4: ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சப்ஜா விதைங்கிறது நம்மளை வந்து தின்னுத்து பச்சில இருக்கு இல்லையா, அதனுடைய விதை அதை வந்து அதை ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து

0: இருக்கிறப்போ அதில் வந்து ப்ரோட்டீன், நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, ப்ளஸ் வந்து சாலியபிள் ஃபைபர் நிறையா இருக்குது. நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனாக்க கட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துலேயுமே ட்ரிங்கில் வந்து அதை போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது குளிர்ச்சி தான். சியா சீட்ஸுங்கிறது வந்து நம்ம நாட்டு இது கிடையாது, ஆனால் சப்ஜா விதையினுடைய ஒரு நெக்ஸ்ட் லெவலுன்னு சொல்லிட்டு சொல்லலாமே. சியா சீட்ஸுங்கிறப்ப சோக்கிங் டைம் வந்து அதிகமாகும். சப்ஜா விதை வந்து 20 நிமிஷத்தில் சோக் ஆயிடுச்சுனாக்கா இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சால் தான் நல்லா சோக் ஆகுது. இனஃப் வாட்டர் போட்டு நல்லா சோக் பண்ணணும். அது சாப்பிட்றது நல்லது தான். எந்த ட்ரிங்கில் வந்து மோரில் கூட போட்டு குடிச்சிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது நல்லது தான். ஹெம்ப் சீட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஐ ஸ்டார்டட் யூஸிங் மோர் ஹெம்ப் சீட்ஸ்மா. ஹெம்ப் சீட்ஸுங்கிறது வந்து சணல் விதைகள் சொல்லுவாங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சணல் விதைகள். இது என்னன்னாக்கா ப்ரோட்டீன் ரிச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஹெம்ப் சீட்ஸ் எடுத்துட்டாக்கா கிட்டத்தட்ட 9 கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிடும்.
1: ஓகே,
0: 9 கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிடும். ப்ளஸ் வந்து நல்ல ஃபைபர் இருக்குது, சாலியபிள் ஃபைபர், இன்சாலியபிள் ஃபைபர் ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டுமே இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த குளுக்கோஸை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ரிலீஸ் பண்ணதால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் ஹார்ட் ஹெல்த்தி. ஒமேகா 3 ஒமேகா 6 ரெண்டு விதமான ஃபேட் இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி ஆயில் யூஸ் பண்ணனாக்கா ஒமேகா 6 தான் நம்மளுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் ஃபேட்டி ஆசிடு. ஒமேகா 3 கிடைக்கிறது ரொம்ப கம்மி. இந்த மாதிரி இதில் வந்து ஒமேகா 3 இருக்குது. ஒமேகா 3 அண்ட் 6 வந்து ஒரு காம்பினேஷன் வந்து வந்து கரெக்டான ஒரு பர்சன்டேஜில் இருந்ததுனாக்கா இட் இஸ் குவைட் ஹெல்த்தி, ஹார்ட் ஹெல்த்தி. ஓகே, அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைபர் ரிச்சாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். யூ கேன் யூஸ் இட். ப்ளஸ் இது ஒரு காம்பினேஷன் மாதிரி கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ப்ரோட்டீன் மோர். வடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றப்ப தெர்மோஜெனிக் இஃபெக்ட்னு சொல்லுவாங்க. தெர்மோஜெனிக் இஃபெக்ட் அப்படிங்கிறப்ப அந்த சூட்டை கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் டயட் எடுத்துக்கிறதுக்கு அந்த தெர்மோஜெனிக் இஃபெக்ட் நல்லது உடல் எடை குறையிறதுக்கு. ஓகே, இப்போ இது என்ன சொல்றதுனா இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கிறப்போ அதை நான் வந்து என்ன நான் விதவிதமாக சமைச்சு பார்த்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடக்கி ஊற வைக்கிறப்ப அது கொஞ்சமாக அது போட்டுருவேன். பட் இட் நீட்ஸ் மோர் சாக்கிங் டைம். நிறைய போட வேண்டாம், ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி போட்டு ஊற வைக்கலாம். அடுத்ததா வந்து நான் தனியா ஊற வச்சுட்டு அப்புறமா அரைக்கிறப்ப அதை போட்டு ஒரு திருப்பிட்டு இதை போடுவேன், இல்லைன்னா வந்து ஹார்டா இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி. அடுத்ததா வந்து ஹெம்ப் சீட்ஸை வந்து நம்ம ரொம்ப வருத்தம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கசந்துடுது. லைட் ரோஸ்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு. நான் செஞ்சு பார்த்தல. நான் வந்து இப்போ ஒரு காம்பினேஷன் போட்டுட்டு வந்து பவுடர் விதவிதமாக பண்ணி வச்சுப்பேம்மா. இப்போ வந்து வெள்ளைச்சோளம், ஹெம்ப் சீட்ஸு, அதோட வந்து நீங்கள் வந்து பாதாமோ இல்லை வால்நட்டோ, மிளகு, சீரகம், மிளகாய், அந்த மாதிரி நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்ம வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அக்ரோட் பருப்பு, சிவப்பு மிளகாய், அதோட ஹெம்ப் சீட்ஸு, அந்த மாதிரி லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிறது. இது எது எதுக்கு போடலான்னாக்கா நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம், ஒரு கேபேஜ் பொரியல் பண்ணுறோம், கேரட் பொரியல் பண்ணுறோம், இல்லை பீன்ஸ் பொரியல் பண்ணுறோம், லாஸ்ட்டில் வேறு ஏதோ தேங்காய் அதெல்லாம் அரைச்சி போடுறதுனாக்க ஒரு நாள் டிஃப்ரெண்ட் கொடுத்துக்கு இந்த இல்லை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு லாஸ்ட் இறக்குனாக்கா வி கெட் இட் இந்த மோர். இப்போ ஒரு சாலட் மிக்ஸ் பண்ணுறீங்க. நான் வந்து ஈவன் ஊத்தப்பம் பண்ணுறப்போ தோசை மாவில் மேலே வெஜிடபிள் ஊத்தப்பம் பண்ணுறோம், இல்லைனா வெங்காயம் ஊத்தப்பம் பண்ணுறோம் இல்லை, பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இட்லி மிளகாத்தூள் தூவுற மாதிரி இதை தூவிக்கிறது. இல்லை நீங்கள் இட்லி மிளகாத்தூளே பண்ணுறப்ப வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மற்ற இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா நல்லதுன்னு சொல்லிட்டு, முழு இதெல்லாமே சேர்க்குறோம், அந்த மாதிரி வந்து இந்த ஹெம்ப் சீட்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நம்ம வந்து பண்ணுறப்போ யூ கேன் ஆட் இட் ஈஸிலி டு அவர் குக்கிங்கு. வி கெட் எஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸ் வந்து தோஸ் ஹூ டோன்ட் டேக் நான் வெஜிடேரியன், ப்ரோட்டீன் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு கூற்று இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது அது அதுக்கு பதிலாக வந்து நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம முழு கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம். ப்ளஸ் வந்து இந்த மாதிரியும் எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு மோர் அட்வான்டேஜஸ்.

0: நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க தேங்காய் சேர்க்கறதுக்கு பதில் இந்த பொடி போடலாம்னு சொல்லுங்கள். அப்போ தேங்காய் உடம்புக்கு நல்லது இல்லையா? ஏன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க.
1: ஐயோ நல்லதுமா, தேங்காய் ரவா சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை பிரெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நிறைய விஷயங்கிறதுக்கு தேங்காய் ரொம்ப நல்லது. நம்ம சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இல்லாமல் போகும். எப்படின்னா ஒரு வெரைட்டி வேணும் இல்லையா? எவ்ரிடே நீங்கள் வந்து பாருங்க, ஒரு காய் வேக வைக்கிறீங்க, ஒரு சேப்பு மிளகாய் தாளிச்சிட்டு தேங்காய் திருவிழா தலை போட்டு அது வர முடிஞ்சால் ஒரு பாசி பருப்புறது இல்லைன்னு இல்லை, இட் இஸ் மொனோட்டனஸ் இல்லையா, ரொம்ப போரடிச்சிடும் இல்லையா? ஸோ கொஞ்சம் விதவிதமாக வித்தியாசமாக பண்ணணுங்கிறப்ப யூ கேன் ஆட் இட். அவ்வளோதான்.
0: தேங்காய் வந்து முடி வளர்ச்சிக்கு நல்லது. ஏன்னா இப்போ முடிவுங்கிறது நிறைய பேருக்கு கொட்டு அப்படிங்கிற பெரிய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் முடிய வந்து போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு எதான ரெமெடி இருக்கா மேம்? நீங்கள் ஃபுட் வைஸ் எதானு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்களா?
1: ஃபுட் வைஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து முதல்ல வந்து தண்ணி வந்து கரெக்டாக

0: கிடையாது. அப்புறமா நம்ம வந்து
1: ஷாம்புக்கு
0: மாறிட்டோம். எண்ணெய் வந்து நம்ம நுனி வரைக்கும் தேய்க்கிறதே கிடையாது. அந்த ரப் பண்ணி தேய்க்கிறப்ப
1: மசாஜ்
0: ஒரு நல்லா வரும். அப்புறம் நம்ம ஃபுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக முக்கியமாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்கிறப்ப நம்மளுக்கு முடி வளர்ச்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி.
1: ஓகே, இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக் எடுத்துக்கிறாங்க, இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குது?
0: அதாவது நான் சொல்ற மாதிரி
1: சேர மாட்டேங்குது, அதுல சேர்ற புரோட்டீன் வந்து இதுல வந்து சேர.
0: அந்த காலத்துல எல்லாம் அப்படி ஒண்ணுமே கிடையாதுமா. இப்ப நம்ம ஒரு இட்லி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல இப்ப வந்து ஒரு அரிசி உளுந்து காம்பினேஷன் கொடுக்குறோம், அதோட வெந்தயம் போடுறோம். அது என்ன ஆகுதுனாக்க, அந்த காம்பினேஷன்ல வந்து இதுல இல்லாத அமினோ ஆசிட் அதுல கிடைக்கும், அதுல இல்லாத அமினோ ஆசிட் இதுல கிடைக்கும். உலக அளவுல பாக்குறப்ப தி டோன்ட் நோ ஆல் தீஸ் திங்ஸ். இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து எடுத்துக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்றாங்களே தவிர, ஆக்சுவலி நம்ம நாட்டுல அந்த காலத்துல இட்லி தோசை சாப்பிட்டாங்களா நல்லதா இருந்தாங்க, எல்லாரும் 90 வயசு நல்லதா இருந்தாங்க, பல்லு கூட விழாது நல்லா இருந்தாங்க. காம்பினேஷன் குக்கிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இட் இஸ் அன் ஆர்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஒரு இட்லியே எடுத்துக்கோங்களேன், உளுந்து செய்யறது, வெந்தயம் செய்யறது, புழுங்கல் அரிசி செய்யறது. புழுங்கல் அரிசி எப்பவுமே பி காம்ப்ளெக்ஸ் வெரி ரிச், ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறப்ப கட் ஹெல்த்தி, பி காம்ப்ளெக்ஸ் இன்க்ரீசஸ் ட்ரெமெண்டஸ்லி. இப்போ அதுக்கு ஒரு காம்பினேஷன் பார்த்து நம்ம தேங்காய் சட்னி சேர்க்கிறோம், தேங்காய் சட்னியோட பொட்டுக்கடலை வைக்கிறோம். பொட்டுக்கடலை இஸ் த பெஸ்ட் சோர்ஸ் ஃபார் ப்ரோட்டீன். அதே மாதிரி தேங்காயிலையும் ப்ரோட்டீன் இருக்கு. ஓகேயா, அதோட ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சாம்பார்ல வந்து நம்ம வெஜிடபிள் செய்யறது, ஒரு துவரம் பருப்பு செய்யறோம், இல்ல பயத்தம்பருப்பு சாம்பார் செய்யறோம், என்னென்ன பண்றோம். சோ யூ கெட் அதுல இப்போ வந்து மூணு விதமான நம்மளுக்கு பல்சஸ் செய்யறது வந்து நம்ம கேலரி கவுண்டையும் பார்த்தாகணும். நம்மளுக்கு அதிகப்படியாகவும் சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரே மாதிரி சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்ட் மூணு இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டோம், தோசைன்னா ரெண்டுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். அது எப்படி பத்தும் நிறைய பேர் கேட்பாங்க. இல்ல நம்ம சாப்பிட்டு பழகிட்டாக்க அது நம்ம கரெக்டாக போகும். அது அது வந்து நம்ம உடம்பு பழகிற விதத்துல பொறுத்திருக்கு. பட் அதுக்கு தகுந்த மாதிரி அக்கம்பனிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஒரு சுண்டல் எடுத்துக்கலாம், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா கீரை எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சோர்ஸஸ் எடுத்துக்கலாம்.
1: பட் இதெல்லாம் சாப்பிட்டா ஹேர் கொட்டாதுன்றீங்க,
0: ஓரளவுக்கு நம்மளுக்கு பெட்டரா இருக்கும்.
1: பெட்டரா இருக்கும். ஹைஜீன் ஹெல்த் ட்ரீட்மென்ட் லெவல் போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா?
0: ட்ரீட்மெண்ட் லெவல் போகிறதுக்கு நம்மளுடைய டயட்டில் தான் இருக்குது. டயட்டில் ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம தண்ணி வருது நல்லா இல்லை, அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ், தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். ஷாம்பூவில் இருக்கிறது என்ன கெமிக்கல்ஸ்னு தெரியாது நம்மளுக்கு, அதுவும் நம்மளுக்கு இதாகுது. நேச்சுரல் மெத்தட்ஸுக்கு அந்த காலத்துக்கு போக முடியாது. அப்புறம் வந்து சீக்கக்காய் என்ன ஒரு ஹெர்பல் சீக்கக்காய் கடையில் விற்கிறாங்க, அது வந்து 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு இதாக எடுத்துறாங்க. அதுலேயும் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்காது இல்லையா?
1: இப்போ பழைய காலத்தில் நம்ம அரைக்கிற சீக்காயில் அந்த அளவுக்கு போகாது, நம்ம போட்டு கையை போட்டு நல்லா ரப் பண்ணு.
0: ஆமாம்,
1: அப்போ தான் வந்து போகும்.
0: ஆமாம், ரெண்டாவது நல்லா நுரைச்சே வரும். ஃபர்ஸ்ட் டைம் எண்ணெய் எடுக்கும், ரெண்டாவது தடவை போறப்ப தான் அது நுரைச்சி வரும். இப்ப அந்த டைம் கிடையாது.
1: பொடிங்கறதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். நீங்க பணி நிறைய செஞ்சிருக்கீங்க, books publish பண்ணிருக்கீங்க, தொலைக்காட்சியில வந்து programs பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப எங்களுக்காகவும் நீங்க program பண்ணிட்டு இருக்கீங்க. சோ விருதுகள் நிறைய வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதுல என்னென்ன விருதுகள் உங்களுக்கு பெருமைப்படுத்தியது?
0: ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து 1998 வந்து பிரியதர்ஷினி அவார்டு. அது அவுட்ஸ்டாண்டிங் உமன் ஆத்திரப்பினர் அவார்டுன்னு சொல்லிட்டு அங்கே டெல்லியில் போய் அப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வந்தார் ராமகிருஷ்ண ஹெக்டேன்னு சொல்லிட்டு அவர் கையில் வாங்கினோம். கலினரி எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. தட் இஸ் ஒன் ரீசன்ட். அது அப்புறம் டிஃப்ரெண்ட் அந்த சேனல்ஸ்லாம் கொடுத்தாங்க. கால் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அந்த கால் டீச்சர்ஸ்னு ஒரு இதில் இருக்கிறப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அதாவது டீச்சிங் இதில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்காக ஒன்று கொடுத்தது. அப்புறம் வந்து பெஸ்ட்டு டிவி ஹோஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து எக்ஸலன்ஸ் இந்த ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க.
1: சமையல் ராணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அவங்களோடது, நிறைய ராணி பேஸ்டா இருக்கும் இல்லையா?
0: இல்ல, நிறைய விருதுகள் இருக்கு, நிறைய விருதுகள் இருக்கு. விருதுகள் அப்படிங்கறது ஒரு அப்ரிசியேஷனுக்கு கொடுக்குறாங்க, தப்புன்னு கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம மண்டையில ஏத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த விருதை வந்து வச்சிருந்தாதான் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்னு எல்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளால எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும், நம்ம வீட்டுல இருந்துகிட்டே பண்ண முடியும், பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு விருதை விட மகிழ்ச்சியான விஷயம்.
1: நீங்க சொல்றதை பார்த்தா உங்களை பார்த்து ரெசிபிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பிசினஸ் பண்ணாங்க, என்டர்பிரெனர் ஆனாங்கன்னு சொன்னீங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய விருது.
0: பிசினஸ் மட்டும் கிடையாதுமா, நிறைய சமையலே தெரியாத பசங்க எல்லாம் அமெரிக்காக்கு போறப்ப வந்து என்னோட புக்ஸ் தான் கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து அங்க போய் சமையலே தெரியாம நாங்க சமைச்சோம் அப்படிங்கறப்ப அது ஒரு சந்தோஷம் தானே. நீங்க சொன்னீங்கன்னா வந்து பாட்லக்கு இப்ப இல்ல, நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு இருக்க 90s கிட்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டி நாங்க வந்து உங்க புக்கை வந்து அவ்வளவு ஒரு ப்ரெஷியஸ், எல்லாரும் என்கிட்ட வேணும் எனக்கு வேணும் இருக்கணும்னு பிடிங்கிட்டு போவாங்க. அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து உங்களுக்கு ஒரு விருதுனால கிடைக்குமான்னு எனக்கு தெரியல.
1: புரியுது. அதே சமயத்துல கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களா மேம்?
0: அதாவது முதல்ல எல்லாம் எடுத்திருக்கேன், அதாவது செலக்டடா அதான் சொல்றது, டெமோ மாதிரி தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்றதுக்கு வந்து வெரி வெரி லெஸ், ஒரு 50 பேரோ 100 பேரோ அந்த மாதிரி இருக்கிறப்ப 3 hours செஷன் எடுப்பேன். பிகாஸ் ஐ யூஸ் டு கிவ் லாட்ஸ் ஆஃப் டிப்ஸ் அந்த ஆல்டர்னேட்டிவா அதுக்கு பதிலாக

0: ஸோ ஐ யூஸ் டு கீப் தெம் இந்த 3 hours வந்து ஆக்குப்பைடாக வச்சுக்கிற அளவுக்கு நிறைய டெமோ பண்ணியிருக்கேன்.
1: அண்ட் நீங்கள் நிறையா தட் இஸ் உருவாக்கியிருக்கீங்க மேடம். அதில் வந்து இந்த லெகசியை வந்து அடுத்த தலைமுறையை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க? அது
0: என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாரம்பரிய உணவு, அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படணும். அது வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜங்க் ஃபுட்லேயோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லேயோ கிடையாது. வேற்று நாட்டு உணவு வந்து நம்மளுக்கு வந்து எனக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், ஆனால் அதுவே வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி ரெகுலராக எடுத்துக்கிறப்ப நம்மளுடைய உடல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்த உடலில் வந்து அந்த ஜெனெட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஜீன்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குதோ நம்ம ஆன்சஸ்டர்ஸ்து, அந்த எந்த உணவு பழக்கம் அவங்க வச்சுருந்தாங்களோ அந்த உணவு தொடரப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேற்று நாட்டு உணவு வந்து ஒரு ஃபேன்சியாக சாப்பிட ஆரம்பிச்சுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு இது. பாரம்பரியமாக நம்ம நாட்டில் இல்லாத சுவையில் இல்லாத உணவுகள் கிடையாது, நிறைய இல்லை. அதுலேயே நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்து ஃபியூஷனாக பண்ணலாம், தவறு ஒன்றும் கிடையாது. இதுதான் என்னோட அதாவது அடுத்த தலைமுறை எனக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் விஷயம்.

0: இப்போது குடும்ப பொறுப்போடு நீங்கள் வந்து தனிப்பட்ட கனவுகள் அப்படி இல்லாமும் இருக்கும். உங்களுக்கு ஏதானும் கனவுகள் நிறைவேறாத கனவுகள் ஏதானும் இருக்கா? அண்டு பெண்களுக்கும் நிறைய இந்த மாதிரிலாம் ஒரு கனவுகள்லாம் இருக்கும், அவங்களுக்கு சொல்கிற ஆலோசனை நீங்கள் என்னன்னு சொல்வீங்க?
1: கனவுகள் காண்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ப்ராக்டிக்கலாக வி ஹவ் டு அக்செப்ட் வாட் வி ஆர் வாட் ஹஸ் கம் டு அஸ், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ஆகணும்னு நினைக்கல, அது ஆகணும்னு நினைக்கல, அது மாதிரி இல்லை. பட் ஆனால் ஒரு ஆர்வம் மட்டும் இருக்குது, அதாவது அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவருக்கு தேர்ந்தெடுத்து உணவுகள் சாப்பிட்றது கொஞ்சம் பழக்கம் படுத்திக்கிட்டால் பரவாயில்லையான்னு. அந்த நம்ம நாட்டு உணவு வந்து அதில் இருக்கிற முக்கியத்துவம் வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு இருக்கிற விஷயம். அந்த ஆறு சுவையை பற்றியும் நம்ம நாட்டு, அதாவது வாதம் பித்தம் கபம், நம்ம உடம்புல வந்து மூணு விதமாக பிரிச்சிருக்காங்க. அதில் காம்பினேஷன் இது இருக்குது, என்ன உணவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. சித்தர்கள் கொடுத்த பாடல்கள் இருக்குது, சித்தர்கள் கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து அடுத்த தலைமுறையினர் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஒரு ட்ரெஷர், அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம
0: ஃபாலோ பண்ணணும்,
1: பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் ஒரு ஆசை ரொம்ப வருஷமாக இருக்குது.
0: இருக்குது, அதுதான் உங்களுடைய கனவு அப்படி பார்த்தா
1: பார்க்கலாம் சொல்லலாம்.
0: அப்புறம் இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் வந்து கட்டாயம் வந்து இதை நிச்சயமாக சொல்லணும், இந்த பாரம்பரிய உணவை அப்படிங்கிற சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
1: உணவுங்கிறது நம்மளுக்கு தேவை, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம உணவும் தேவை, உடற்பயிற்சியும் தேவை, அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவை, மனப்பயிற்சி தேவை, யோகா அந்த மாதிரி அதில் எல்லாமே தேவை. அந்த உணவு அப்படிங்கிறதுக்கு

0: அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் அப்படின்னு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, நம்மளுக்கு தேவையானதை சாப்பிட்ணும், வாய்க்காதே ருசியாக சாப்பிட்ணும், அவ்வளோதானே தவிர நமக்கு தேவையானதை சாப்பிட்ணும், அது வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்ணும், அளவோடு சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: அண்ட் அதே சமயத்தில் இளைஞர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சமையல் கலையில் ஈடுபடணும்னு இப்போ நிறைய ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் இந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன சொல்வீங்க?
0: எது செஞ்சாலும் சரி சின்சியராக பண்ணணும், நம்மளோட வந்து நம்மளுடைய ஆர்வத்தோடு பண்ணணும். இதை வந்து என்ன பண்ணுறது, மற்றவங்களுக்கு
1: அவங்களுக்கு கமர்ஷியலாக பார்க்கக்கூடாதுங்க,
0: மற்றவங்களுக்கு போட்டியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக பார்க்கக்கூடாது. இப்போ வந்து சோஷியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கிறதுனால வந்து எல்லோரும் வந்து அதுக்காகன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணலாம், இதில் பண்ணிட்டா நம்ம ஃபேமஸ் ஆகிடுவோம் அப்படின்னு கிடையாது. அதுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒன்று இருந்ததுனாக்கா அது நடக்கும். அதுக்காக நான் உழைப்பை கொடுக்கணும், அதுக்காக வந்து சரியான பாதையில் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம்.
1: ஏன்னா இப்போ வந்து இந்த காலத்தில் சமையல் தான் மெயின் சோர்ஸ் உங்களுக்கு. சாப்பாடுக்கு வந்து அடிமையானவங்க யாருமே இவங்களாம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எதானும் ஒரு விதத்தில் எதையானும் ஒன்று சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அண்ட் இந்த சமையல் துறைங்கிறது என்றைக்குமே படுக்காத விஷயம். அதனால இப்போ எல்லாருமே அந்த சமையலை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், இப்படி தான் இருக்காங்க. பட் ஆனாலும் நீங்கள் பண்ண அந்த உழைப்புங்கிறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனர். அது வந்து எங்களுடைய லிசனர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க?
0: எந்த வேலை செஞ்சாலும் சரி அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும், ப்ளஸ் அதனுடைய வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் டீப்பாக போய் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சிக்காமல் வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட்டு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டுக்குள்ளார போகிறதுங்கிறது வந்து சரியில்லை. அதை பற்றின ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து எதை நோக்கி போகிறோமோ அதையே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு பாதை, நம்ம ஒரு பாதையில் போகிறப்போ ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் தான் வந்து இந்த சக்ஸஸ் வந்து நல்ல நாளைக்கு நிற்கும். இதுவே வந்து திடீர்னு வந்து நின்றுச்சுனாக்கி வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ஃபால் வந்துடும். எப்படி வந்தாலும் சரி, ஒரு ஃபால் வந்தாலும் சரி, ஒரு ஏற்றம் வந்தாக்கா ஒரு இறக்கம் வந்தாலும் ரெண்டையுமே வந்து நம்ம வந்து மென்டலாக வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்தோன்னாக்கா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கலாம். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து குறைபாடாக இருக்குது. நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிற ஒரு மனப்பக்குவம் வேணும். ஆனால் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாக்க அதில் வந்து அதுக்குன்னு பயணிக்கிற ஒரு டைம் இருக்குது, ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம நேரம் கொடுத்து வந்தால் தான் வந்து அது சக்ஸஸ்ஸு. சக்ஸஸ்ங்கிறது வெறும் பணத்தை மட்டும் பொறுத்தின விஷயம் கிடையாது, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது. சக்ஸஸ்ங்கிறது நம்மளுக்கு தேவை, ஆனால் வந்து அதுக்கான நம்ம உழைப்பும் அந்த கடின உழைப்பு மட்டும் இல்லை, சரியான பாதை அதில் வந்து ஆர்வத்தோடு பயணிக்கிறது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்.
1: குக் பண்ணுறவங்களுக்கு இந்தந்த குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வரமுறை இருக்குது. அது என்னென்ன குணங்கள்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் அதே சமயத்தில் உட்காந்து சாப்பிட்றது கூட, ஒரு ஃபேமிலியோட எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது இப்போ அழிஞ்சே போயிடுச்சு. அவங்கவுங்க வராங்க, எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தினோடு சாப்பிடும் விஷயத்தை நீங்கள் எவ்வளோ ரசிக்கிறீங்க?
0: சமையல் செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா உடல் சுத்தம். நம்ம கையை நல்லா கழுவி இருக்கணும், நம்ம பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். உடல் சுத்தம் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கிருமிகள் எல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம மனசு, நம்ம மனசை வந்து நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு மூடில் இருந்து சமைச்சோம்னாக்கா அது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த சாப்பிட்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சி பண்ணுறப்போ அது ரிஃப்ளெக்ட்ஸ், அது வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் வந்து நம்ம மனசை வந்து நல்லா நல்லபடியாக வச்சுக்கணும். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் சமைக்கிறப்போ அவங்க வந்து கடவுளுக்கு படைக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணுறப்போ ருசி பார்க்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஒரு சில கோயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்.
1: ஒரு சின்ன கப்பில் வாங்குவோம், அவ்வளோ சுவையாக இருக்கும்,
0: அவ்வளோ சுவையாக இருக்கும். பிகாஸ் அந்த அந்த ஒரு தாட் ஃபார்ம் வந்து தட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஃபுட்டு. ஏன்னா எல்லாமே வாட்டரில் சமைக்கிறோம் தானே, நம்மளுடைய எண்ணங்களை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம உடல் சுத்தமும் மன சுத்தமும் நம்ம பண்ணால் அது நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே ஒரு நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிட்டு பண்ணாக்க யார் வேணால் பண்ணலாம்.
1: அப்புறம் சாப்பிட்றது அதை பற்றி,
0: அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் அந்த காலத்தில் எல்லாம் நாங்கள் எல்லாம் கம்பல்சரி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் குழந்தைங்கெல்லாம் இருக்கிறப்ப வந்து தினமே வந்து டிஃபனுக்கு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிற டைம் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். மற்றபடி இருக்கிற நேரம் எல்லாரும் ஒரே நேரத்தில் வரணும் அப்படிங்கறது நான் ரொம்ப பர்டிகுலராகவே வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லணும், அந்த நேரத்தை தவிர மற்றபடி குழந்தைங்களை பார்க்கவே முடியறது இல்லை. நம்ம ஏதாவது குடும்பத்தை பற்றி பேசணும், ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும், வேற ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறப்ப அந்த நேரம் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான தருணமாக தோணுது. பட் அதே நேரம் வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றதுங்கிறது கூடாதுன்னு சொல்லுவாங்க. பேசிக்கிட்டே சாப்பிட்றப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னாக்க நிறைய என்ன சொல்றது, காத்தோட சேர்த்துட்டு உள்ள சாப்பிட்ருவோம். அதே மாதிரி கையில் ஒரு புஸ்தகம் வச்சுக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துக்கிட்டோ சாப்பிட்றதும் நமக்கு கூடாது. ஸோ அதுக்கு அதுக்கு பதிலாக வந்து நம்ம எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்துருப்போம், ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில சாப்பிட்றப்ப அதை விட திருப்தியான விஷயம் வேற ஒண்ணுமே இருக்கு.
1: அப்ப என்ன பேசிட்டு சாப்பிடலாம்னு சொல்றீங்களா?
0: பேசுறேன்னாக்க ரொம்ப பேசக்கூடாது.

0: ஓரளவுக்கு சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னால் நம்ம பேசலாம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசலாம். மத்திய மத்தியில் வந்து பேசுறதை வந்து அதிகம் பேசுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்.
1: மழுங்கிடுவோம். அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அண்ட் சமையல் அப்படிங்கிறதும் ஒரு குடும்பங்களை வந்து இணைக்கிற ஒரு பாலம், அது ஒரு சக்தினே சொல்லலாம். அது உங்கள் பார்வை மட்டும் கிடையாது, எல்லாருடைய பார்வைக்கும் இது ஒரு இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து அழகாக ஒரு ஃபேமிலினா என்ன, அந்த சமையல்னா என்ன, அதுக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் அதனுடைய சத்துக்கள்லேருந்து அவ்வளோ அழகாக எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எங்களுடைய நேர்கள் சார்பிலும் அகில இந்திய வானொலி சார்பிலும் உங்களுக்கு மனமார்ந்த எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மேம்.
0: தேங்க்ஸ் லதா. அதாவது எனக்கு வந்து இது வந்து ரொம்ப வருஷம் கழித்து ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே நான் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூன்னு சொன்னீங்க, ஓகே. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கேள்வி கேட்டீங்க, எப்பவும் கேட்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறைய வித்தியாசமான கேள்விகள் கேட்டீங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம், பலருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற நம்ம மனசுக்குள்ளே நினச்ச விஷயங்களை வந்து இது பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு களமாக அமைஞ்சது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா.
1: ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
2: சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடனான நேர்காணல்
3: உடன் உரையாடியவர் ஆர் லதா அவர்கள்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையிலான விரிவான நட்புறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜகர்த்தாவில் நடைபெற்ற பிரதிநிதி நிலையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர், ராணுவம், பாதுகாப்பு, கடல்சார் பிரிவுகளில் பரஸ்பர நம்பகத்தன்மையுடன் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். இரு நாடுகளுக்கிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை, தொழில் கூட்டமைப்பு பிரிவுகளில் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் பரஸ்பர நலன் சார்ந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இதனிடையே இந்தோனேஷியா குடியரசின் மிக உயரிய பின்டெக் அதிபூரணா கௌரவ விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ அறிவித்தார். இரு நாடுகளுக்கிடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை வலுப்படுத்தி ஆழப்படுத்திய பிரதமரின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மாசு காரணமாகவும் கரியமில வாயு வெளியேற்றப்படுவதாலும் பாதிக்கப்படும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக அளவு மரக்கன்றுகள் நடப்பட வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயுத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்ற தூய்மை இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சுற்றுச்சூழல் தூய்மையின் அவசியத்தை உணர்ந்து பிரதமர் தூய்மை பாரத இயக்கத்தை தொடங்கியதை எடுத்துரைத்தார். இதனால் தூய்மை குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியான தூய்மை இயக்கத்தின் மூலம் மாணாக்கர் தூய்மை நடவடிக்கைகளில் முனைப்புடன் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் தூய்மையான பாரதத்தை உருவாக்கி பசுமை பரப்பளவை அதிகரிக்க அமைச்சர் தலைமையில் மாணாக்கர் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சமூக நீதியின் முன்னோடியாகவும் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமை குரலாகவும் திகழ்ந்த அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நலிவடைந்த மக்களின் அரசியல் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கங்களை உரித்தாக்குவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்களும் அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். சென்னை போரூர் மற்றும் செங்கல்பட்டில் அமைந்துள்ள ஹிட்டாச்சி எரிசக்தி நிறுவனங்களின் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 1000 உயர்தட்ப தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளது. மாநில தொழில்துறை அமைச்சர் எஸ் கீர்த்தனா மற்றும் உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக பட்ஜெட்டிற்கு முந்தைய துறை வாரியான ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் செயல்பாடுகள், பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேற்று முன்தினம் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கவும் அவர் ஆணை பிறப்பித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநிலம் முழுவதும் 800 அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், நாளை மாலைக்குள் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் இறுதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தற்போதைய நியமனம் தற்காலிகமானது என்று கூறியுள்ள அமைச்சர், வழக்கறிஞர்களின் செயல்பாடுகளை பொறுத்து 6 மாதங்களுக்கு பின்னர் நியமனம் நிரந்தரம் செய்யப்படும் என்றார்.

0: தமிழக திருக்கோவில்களின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதிகளில் பொதுமக்கள் குறைதீர் நாள் முகாமில் மனுக்களை இன்று பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், வரும் நாட்களில் மணிகண்டம் அந்தநல்லூர் பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படும் என்றார். ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரவாசல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செந்தூர் கோவில் உட்பட எந்த கோவிலிலும் தற்போது கட்டண உயர்வு அமல்படுத்தப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். திருக்கோவில்களில் விஐபி தரிசன முறையை ஒழுங்குபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் போதைப் பொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் முன்பதிவில் பாதுகாப்பான ஆன்லைன் வசதியை அறிமுகப்படுத்த ஆலோசனைகள் நடைபெறுவதாக அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: இந்த அறநிலைய சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும், பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும், கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் இன்னும் வந்து வழிபாட்டு இல்லாமல் இருக்கு. நிறைய இடங்கள் அந்த கோவில்களுடைய மண்டபங்கள் சரியா இல்லாம, கோபுரங்கள் சரியா இல்லாம, இப்படிப்பட்ட சூழல்ல பராமரிப்பிற்கு இல்லாம இருக்கக்கூடிய கோவில்களை சரி பண்றது, அதே போல ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோவில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கும்.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரிய 4 மனுக்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சரும் 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அமைச்சர் திரு ஆஜவ் அர்ஜுனாவிற்கு எதிரான வழக்கிலும் தேர்தல் ஆணையமும் ஆதவ் அர்ஜுனாவும் 3 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் துறையின் பூம்புகார் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை மாநில குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பாண்டியாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படும் நிலையில் பாண்டியாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் குளிக்க செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக ரீல்ஸ் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் புழுதி புயல் வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: போடி நாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் முந்தல் சோதனை சாவடி அருகே உள்ள 2 கடைகளின் தகர கூரைகள் பறந்ததோடு முந்தல் மற்றும் முந்தல் காலனி பகுதிகளில் 5 மேற்பட்ட வீடுகளின் கூரைகளும் சேதமடைந்தன. தென்மேற்கு பருவமழை இன்னும் தீவிரமடையாத நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான போடிநாயக்கனூரில் வழக்கத்திற்கு மாறாக பலத்த காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று அதிகாலை நாட்டு படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 120 பந்தய புறாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலுக்குள் தப்பிச் சென்ற நாட்டு படகு குறித்து கடலோர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்றிரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளின் காலிறுதிக்கு பெல்ஜியம் முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் இன்றிரவு 9:30 அர்ஜென்டினா எகிப்துடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளிடையே ராணுவ பரிவர்த்தனை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போரூரிலும் செங்கல்பட்டிலும் அமைந்துள்ள ஹிட்டாச்சி நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் 100% நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் பல சீர்திருத்தங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாண்டியாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி

0: அறிக்கை முடிவடைந்தது.
1: நேயர்களே, இதே அலைவரிசையில் இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்த கணிதத்துறை இணை பேராசிரியர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். 100.1 FM கோல்டில் இன்று மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் டெல்லி பி. சுந்தரராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி. வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்குபவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
1: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். மஞ்சை காமாலை அல்லது பித்தத்தினால வரக்கூடிய குடல் உறுப்பு நோய்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல மஞ்சள் கரிசாலை அல்லது கரிசலாங்கண்ணி கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்தாகும். உடல்ல சூடு இருக்கும் போதும் சரி, இல்ல பித்தத்தினால வரக்கூடிய பேதிகள்ல கூட சரி, இந்த மஞ்சள் கரிசாலை கை கொடுக்கும். இந்த நோய்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற மருந்துகளோட சேர்த்து இந்த கீரையை கூட வாரத்துக்கு 3 அல்லது 4 நாட்கள் பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் கரிசாலையானது உடலில் உஷ்ணத்தை குறைப்பதை தவிர முடி நன்றாக வளர, பொடுகு நீங்க, உடலில் உள்ள நாள்பட்ட புண்கள் ஆற, குடலில் உள்ள புண்கள் ஆற, முகத்தில் வசீகரம் கூட, தேகம் பொலிவு பெறக்கூட உதவி பண்ணும். ஆயுர்வேதத்தினால பயனடையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உணவே மருந்து, எளிய ஆரோக்கிய குறிப்புகள் வழங்கியவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா.
2: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon, this is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi holds delegation level talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta. MOUs exchanged in several areas including critical minerals, technology, agriculture and maritime security. Prime Minister Modi conferred Indonesia's highest honor Bintang Adipurna of the Republic of Indonesia in Jakarta. Gujarat High Court upholds death sentence for 38 accused and life term for 11 persons in 2008 Ahmedabad serial blast case. President Draupadi Murmu

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458, 044-249-648-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைகாணம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரல்கள், படம் சிகரம்.

0: நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாக முதல் பகுதி. உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை நூலகர் ஜெயலலிதா அவர்கள்.

நமது இலக்கியங்கள் பெரும்பாலும் நீதி நூல்களாகவே உள்ளன. தமிழ் இலக்கியங்கள் சம்ஸ்கிருத இலக்கியங்கள் இரண்டிற்கும் இந்த உண்மை பொருந்தும். தமிழில் ஐம்பெரும் காப்பியங்கள் திருக்குறள், நாலடியார், நீதிநெறி விளக்கம் முதலியவை நன்னூல்களாகும். சம்ஸ்கிருதத்தில் வேதம், இராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்களில் காணலாம். வரலாற்று காலத்தில் தோன்றிய சமய நூலான சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம், பத்ருஹரியின் நீதி சதகம், விதுர நீதி போன்ற நூல்கள் சிறப்பாக கருதப்படுகின்றன. 16-17 இருந்த நிர்வாக தத்துவங்களே இன்றும் நம் வழக்கில் உள்ளன. பொருளும் திறமையும் வீணாக்காமல் நாட்டில் செல்வ நிலைமையை பெருக்கி எல்லோருக்கும் பயன்படும் விதத்தில் எதை முதலில் செய்வது, எதை அடுத்து செய்வது என்பதை தீர்மானிப்பது மேலாண்மை திறனாகும். இதையே சம்ஸ்கிருத இலக்கியங்களில் நிர்வாக என்கிற தலைப்பில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. ஒரு குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்றால்

தலைவன் அக்குடும்பத்தை நன்றாக நிர்வகித்து வழிநடத்தி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அக்குடும்பம் செழித்தோங்கி வளரும் வாழும். அதே போல ஒரு நிறுவனமோ தொழிற்சாலையோ சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் அந்நிறுவனத்தை நிர்வகிக்கும் தலைவர் நிர்வாக கலையில் வல்லவராகவும் திறமைசாலியாகவும் இருக்க வேண்டும். மேலும் அந்நிறுவனத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் அறிவுடையவராகவும் இருக்க வேண்டும். நிறுவனத்தின் நலத்தில் ஒரு மாறாத அக்கறையும் நிர்வகிக்கும் திறன் அறிந்தவராகவும் மேலாண்மை துறை நிபுணராகவும் இருக்க வேண்டும். மானிட சமுதாயத்தை தொல்காப்பியர் சத்துவம், அறவழி, ரஜோகுணம், பொருள் வழி, தமோகுணம், இன்ப வழி என்று மூன்று வகைகளாக பிரித்து அந்தந்த நிலையில் உள்ளவர்களுக்கு ஏற்ற பணியை தேர்வு செய்வதை அன்று நடைமுறை வழக்கில் இருந்த நெறிப்பாடாகும். சம்ஸ்கிருத இலக்கியங்களின் நிர்வாகத்தை பற்றி பல நூல்களில் கூறப்பட்டுள்ளன. அரசன், அமைச்சர்கள், நீதி, வரி வசூல், மக்கள் நலம், பாதுகாப்பு போன்றவைகள் நிர்வாகத்தின் அம்சங்களாக கூறப்பட்டுள்ளன. நிர்வாகம் என்பதை சம்ஸ்கிருத இலக்கியங்கள் தர்மம், நீதி, மக்களின் நலம், திறமையான நிர்வாகம், பொறுப்புணர்வு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு என்று கூறுகிறது. நிர்வாகத்தை பற்றி அர்த்த சாஸ்திரத்தில் பிரஜா சுகே சுகம், ராஜக பிரஜானாம் சாகித்தே ஹிதம், நாத்மா பிரியம் ஹிதம் ராஜக பிரஜானாம் தூ பிரியம் ஹிதம், அரசனானவன் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களின் நன்மையே அரசனின் நன்மையாகும். சம்ஸ்கிருத நிர்வாகத்தை பற்றி சம்ஸ்கிருத ஆதாரங்களில் கொள்கைகள் உள்ளன. தொழில்நுட்பத்தை சார்ந்த நூலான அர்த்தசாஸ்திரம், தத்துவ நூலான பகவத்கீதை, இலக்கிய நூலான சாகுந்தலம் போன்ற நூல்கள் நிர்வாகத்தினருக்கும் தொழில் அதிபர்களுக்கும் உதவியாக உள்ளன. தர்ம, அர்த்த, காம, மோட்ச தத்துவங்கள் இன்றைய காலத்திற்கும் தொடர்பு உடையவைகளாக உள்ளன. காளிதாசன் மாலவிக்னாக்னி மித்திரத்தில் புத்திசாலியானவன் செய்யும் காரியத்தை ஒரு தடவை அல்லது பல முறை நன்கு பரிசோதித்த பின்னரே அணுகுவான். சந்தக பரீட்சியான்ய தரப்ப ஜந்தே முதாக பரப்பிரத்யன்யேன புத்திஹி நிர்ணய கிரகணம், அதாவது முடிவெடுக்கும் திறன். சம்ஸ்கிருத நூலான சுபாஷிதம் நீதி, மதிப்பு, உலக பார்வை ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. வருமுன் காப்போம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வீடு நெருப்பு பற்றி எரியும் போது கிணறு தோண்டுவது புத்திசாலித்தனமாகாது என்று சாரங்கதாரண பத்ததி என்ற சம்ஸ்கிருத நீதி நூல் விளக்குகிறது. சிந்தனீய ஹி விபாதா மாதா வேவ பிரதிக்ரிய நஹி கூப்பகனானாம் யுக்தம் பிரதீப்தே வக்னீன கிருஹ்யே என்று கூறுகிறது. திட்டமிடுதல் அர்த்தசாஸ்திரத்தில் நியோஜனம் என்று திட்டமிடுதலை பற்றி கூறுகிறது. பூர்வக நிச்சயந்த பஷாத் காரிய மாற ஏத்த, எந்த செயலையும் தொடங்கும் முன் அதன் நோக்கம், வழிமுறை, விளைவு ஆகியவற்றை திட்டமிட்டு பின் செயல்பட வேண்டும். கௌட்டில்யரின் நீதி நூலான அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பாக 8வது அத்தியாயத்தில் நாட்டின் பேரழிவிற்கான காரணங்களை கூறியுள்ளார். நிர்வாக அதிகாரி பேரழிவில் போது உடனடி முடிவுகளை எடுக்க வேண்டும். அர்த்தசாஸ்திரம் அவ்வாறான 5 வழிமுறைகளை கூறியுள்ளது. அவை மந்த்ரோ மந்திர பல பிராதிப்கி கர்மானு ஸ்தானம் ஆயவ்ய கர்ம தண்டப்ரண்யம் அமிர்த ரத் விப்ரதி சேதோ ராஜ்ய ரக்ஷணம் வியாசன பிரதிகாரக என்று கூறுகிறது. கௌடில்ய அர்த்தசாஸ்திரத்தில் மேலும் சுகசிய மூலம் தர்மக, தர்மசிய மூலம் அர்த்தக, அர்த்தசிய மூலம் ராஜ்யம், ராஜ்யசிய மூலம் இந்திரியம், இந்திரிய ஜயசிய மூலம் வினயக, வினயசிய மூலம் வித்தோப சோவக, வித்தோப சோவாய மூலம் விஞ்ஞானம், விஞ்ஞானேயத்மவ வினய விந்தேத்த என்று கூறுகிறார். முடிவெடுக்கும் திறன் நிர்ணய கிரகணம், பிரச்சனையை முழுமையாக ஆராய்ந்து தர்மத்தின் அடிப்படையில் ஆலோசனையை பெற்று முடிவெடுக்க வேண்டும். போர்க்களத்தில் அர்ஜுன் குழப்ப நிலையில் இருந்தபோது பகவான் கிருஷ்ணன் தர்மம், கடமை, சூழ்நிலை ஆகியவற்றை விளக்கி முடிவெடுக்க வழி கூறி

கீதை ஆன்மீக நூலாக மட்டுமில்லாமல் மனித வாழ்க்கை நிர்வாகத்தின் சிறந்த வழிகாட்டி நூலாகவும் உள்ளது. நிர்வாக கொள்கைகளான கடமை, தலைமை பொறுப்பு, திறமையான செயல்பாடு, சுய ஒழுக்கம், சரியாக முடிவெடுத்தல் போன்ற நிர்வாக கொள்கைகளை எடுத்து கூறுகிறது. இக்கொள்கைகள் இன்றைய அரசு நிர்வாகம், நிறுவன மேலாண்மை, கல்வி நிர்வாகம் போன்ற துறைகளுக்கு பொருந்தக்கூடியவைகளாக உள்ளது. பஞ்சதந்திரம் தலைமைத்துவத்தை பற்றி நேத்ருத்வம் என்று நகி புத்தி சமோ பந்துகு, ஒரு தலைவன் தொலைநோக்கு பார்வையுடனும் அறிவுடனும் செயல்பட வேண்டும். தலா காரியம், அதாவது கலந்து ஆலோசிக்கிறது. தலைவனானவன் அனுபவமிக்கோரின் கருத்தையும் கலந்து ஆலோசித்து கூட்டாக முடிவெடுக்க வேண்டும். மனிதமலம் ஒருவரால் மட்டும் ஒரு பெரிய செயலை செய்ய முடியாது. சக பணியாளர்களை ஒருங்கிணைத்து குழுவாக பொறுப்புகளை பகிர்ந்தளித்து வேலையை முடிக்க வேண்டும். மித்ரலாபம் மற்றும் காக்கோலுக்கியம் என்று ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்ந்து செயல்பட வேண்டும். விரைவாக அதற்கான மாற்று திட்டத்தையும் எடுக்க வேண்டும். சஞ்சாரக தகவல் தொடர்பு, வதந்திகளை தவிர்த்து தெளிவான தகவல் பரிமாற்றத்துலும் நம்பகமான தகவலின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டும். பஞ்சதந்திரம் என்றும் நீதி நூல் நீதிக்கதை மட்டுமில்லாமல் தலைமைத்துவம், மனிதவள மேலாண்மை, நெருக்கடி மேலாண்மை போன்ற நவீன கோட்பாடுகளை எளிய கதைகள் மூலம் கூறும் ஒரு சிறந்த இலக்கியமாகும். மகாபாரதம் தர்மத்தின் அடிப்படை, தர்மோ ரக்ஷித்தி ரக்ஷிதக, தர்மத்தை பின்பற்றுவன் தர்மத்தால் காப்பாற்றப்படுவான். ஒழுக்கமும் நீதியும் நிர்வாகத்தின் முக்கியமானதாகும். நேர்மையான நிர்வாகம் நிலையான வெற்றியை தரும். தலைமை பண்பு, யதா ராஜா ததா பிரஜாகா, நாட்டின் ராஜா எப்படி உள்ளானோ நாட்டு மக்களும் அவ்வாறே இருப்பார்கள். நிர்வாகத்தில் தலைவன் முன்மாதிரியாக இருந்து அவன் குண நலங்களை அந்நிறுவனத்தின் பண்பாட்டை உருவாக்கும். சரியான ஆலோசனை, துரியோதனனுக்கு பெரியவர்களான விதுரர், பீஷ்மர், கிருஷ்ணன் போன்றோர் பல முறை நல்ல ஆலோசனை வழங்கி அதனை ஏற்காமல் கௌரவர்கள் அழிவை சந்தித்தனர். நிர்வாகத்தில் அறிவுடையோரின் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையை கேட்டு நிர்வாகத்தை நடத்த வேண்டும். சூழ்நிலைக்கேற்ற திட்டங்களை மாற்றி பிரச்சனைகளுக்கு உடனடியாக முடிவெடுக்க வேண்டும். தல காரியம் குழு மேலாண்மை, ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டால் வெற்றியடைய முடியும். பாண்டவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு செயல்பட்டனர். விதுர நீதி மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் விதுர நீதியில் அரசன் அமைச்சர் நிர்வாகிகளுக்கான அறநெறிகளையும் தலைமை பண்புகளையும் கூறுகிறது. மேலும் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு கூறிய அறிவுரைகள் நல்லாட்சி, நிர்வாகத்திறன், தலைமைத்துவம், முடிவெடுத்தல், ரகசியம் காப்பது ஆகியவற்றை குறித்து கூறுகிறது. இவ்வுரைகள் இன்றைய காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. தன்னடக்கம் ஆத்மான் மேவ பிரதமம் வினையேன உபபாதையேன, தன்னை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துடனும் பணிவுடனும் வளர்ந்து தன் கீழ் உள்ளவர்களையும் கட்டுக்குள் கொண்டுபவரால் நிறுவனத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும். ஏகோன குறியாத் காரியணி, சரியான ஆலோசனையே. முக்கிய முடிவுகளை தனியாக எடுக்காமல் அனுபவமிக்கவருடன் அறிவு உடையவர்களிடையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். கால மேலாண்மை, ஒரு நிர்வாகத்தின் வெற்றிக்கு சரியான நேரத்தில் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படாவிட்டால் நிர்வாகம் தோல்வியை சந்திக்க கூடும். நேத்ருத்வம் தலைமைத்தன்மை, தலைவன் நீதியுடனும் கருணையுடனும் மக்களின் நலனையும் கருதி நடக்க வேண்டும். மற்றவர்களின் நம்பிக்கையை பெற்று நிறுவனத்தை முன்னேற்றுவாராக இருக்க வேண்டும். தன்னிடம் பக்தியும் தன் நலனிலும் அக்கறையுள்ள கோபம் கொள்ளாத எஜமானரை பணியாளர் அவரை எப்போதும் கைவிட மாட்டார்கள். அரசன் பணியாளர்களை உத்தமன் மத்தியமன் கடையவன் என நிர்ணயித்து உத்தமனுக்கு உத்தம பணியையும் மத்தியமனுக்கு மத்திய பணியையும் கடையவனுக்கு கீழ்த்தர பணியும் கணக்கிட்டு அவரவரின் தரப்பிடி வேலையில் அமர்த்த வேண்டும். தனது கீழ் பணிபுரிபவர்களின் வலிமை திறன், நிர்வாகத்தின் நிதி நிறைவு குறைவுகளை அறிந்து நிர்வாகத்தை நடத்தி

0: அந்நிர்வாகம் அந்த தலைமை அதிகாரியின் கீழ் வசப்படும். இராமாயணம் இதிகாசங்களில் மேலாண்மை, நிர்வாகம், தலைமை பண்பு, அறநெறி ஆகியவற்றை பற்றி கூறும் சிறந்த நூல்களில் வால்மீகி இராமாயணம் முக்கியமானது. இதில் ராமரின் ஆட்சி முடிவெடுக்கும் திறன், மக்களின் நலம், நெருக்கடி மேலாண்மை பற்றிய விவரங்கள் உள்ளன. காட்டில் உள்ள ராமனை சந்திக்க பரதன் வரும்போது அவனிடம் கச்சித் சர்க என்னும்படி நாட்டின் நிர்வாகம், அமைச்சர்கள், மக்கள், பயிர்த்தொழில் செய்யும் விவசாயிகளின் நலன் ஆகிய விவரங்களை கேட்டறிந்து நாட்டின் மக்களையும் விவசாயிகளையும் நன்கு கவனித்துக் கொள்ளும்படி கூறினார். அதாவது மக்களின் நலனை முக்கியத்துவம் கொடுத்து விவரிக்க செய்தார். தலைமை மேலாண்மை நேத்ரத்துவம். ஸ்ரீராமர் ஒரு சிறந்த தலைவரின் அனைத்து குணங்களையும் கொண்டு மக்கள் நலனை முதலாவதாக கருதி ஆண்டு வந்தான். அதே போல் நிறுவனத்தின் தலைவர் நேர்மை அறநெறி கொண்டு ஆள வேண்டும். தொழில் வெற்றி பெற அந்நிறுவனத்தின் தலைவர் நிர்ணயித்த இலக்கை அடைய தான் எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளில் தனக்கு கீழ் உள்ளவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். அவன் வழி நடப்பவர்களின் முயற்சி ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு வழி நடத்தி செல்ல வேண்டும். ஒவ்வொருவரின் திறமையை அறிந்து பொறுப்புகளை வழங்கினால்தான் நிர்வாகம் வெற்றிகரமாக நடக்கும்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாக முதல் பகுதி. உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை நூலகர் ஜே லலிதா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 2:55. வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் செகுமுள்ளியில் 83 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. வெப்பநிலை அதிகபட்சமாக தொண்டியில் 40.7 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 12.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மற்றும் நாளை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழக

தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். வரும் 9, 10, 11 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 11 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இன்று முதல் வரும் 11 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமான வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 25 முதல் 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பதிவான மழை அளவுகள். நீலகிரி, அவலாஞ்சி பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் அளவும், குன்னூர் மற்றும் கூடலூர் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி எஸ்டேட் இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. பவானி, நீலகிரி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், சிறுவாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார் கோயம்புத்தூரில், சோலையார் வால்பாறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் தாலுகா அலுவலகத்தில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 3:10. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இத்துடன் இந்த அலைவரிசை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்து மீண்டும் இதே அலைவரிசையில் மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள் அமுதம்.

0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
1: ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றளரிது.
0: ஒன்று கூடி உறவு கொண்டு செயல்படுபவர்களிடத்தில் உட்பகை தோன்றுமானால் அழிவு வருவதை தடுப்பது அரிதான செயல். குறள் எண் 886 அதிகாரம் உட்பகை.
2: இசையோடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. நேயர்களே, திரைகானம் ஒலிவுலா வரும் நேரம் இது. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது பூமகள் ஊர்வலம், ஹரிஹரன் சுஜாதா குரல்களில்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேரம் 5:47:20. நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி பூவரசன் படப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமது தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமாக ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அது இல்லாமல் வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து முக்கியம். ரேபிஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டுருக்கோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடாந்தோறும் நீங்கள் வந்து தடுப்பூசி போடணும்.
2: செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நல வாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி. சுமதி அவர்களின்

0: வாழ்த்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் ஆர் ஏமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். நேரம் 5:54. திரைக்காணத்திற்கு நிறைவாக ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் ஆனந்த பூங்காற்றே.

0: நேயர்களே, மீண்டும் திரைப்பாடல்கள். 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் ஒலி உலா வரும்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: ஆம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஆகாஷ்வாணி .gov.in என்ற இணையதளத்திலும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை இசை, 7:00 திரைகாணம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இதில் செல்லமே செல்வமே, செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 6 பகுதி. செல்லப்பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரை காணம். 9:30 அறிவியல் நேரம். புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் ஆர் ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. இதில் நாளும் அறிவோம் தமிழர் ஓவியக்கலை, எழுதி வழங்கியவர் ஏ ஆர் லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரை காணம். 7:45 நகர்வலத்தில் புதுப்பொலிவு பெறும் சென்னை, சி அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரை காணம் ஆகியன இடம்பெறும். 9:00 அரங்கிசை, அனாஹிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சுவாதி ரெங்கநாத் அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. 2:15 திரை காணம். 2:40 விளையாட்டு அரங்கம். விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 2:55 வானிலை.

0: 5:30 திரைகாணம், நாளை மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். இதில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 9வது பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நாளை 9:30 அரங்கிசை. வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு. கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 39°C குறைந்தள வெப்பநிலை 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38.9°C, இயல்பை விட 2.9° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 29.6°C, இயல்பை விட 2.4° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 81%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 39°C, இயல்பை விட 2.9° அதிகம். குறைந்தள வெப்பநிலை 29.7°C, இயல்பை விட 2.9° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 38%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில்
1: செய்திகள். Prime Minister Narendra Modi addressed a joint session of the Indonesian Parliament in Jakarta this afternoon. Highlighting the growing partnership between the two nations, Mr. Modi said, India and Indonesia have immense opportunities to deepen cooperation across a wide range of sectors. He noted that when India and Indonesia stand together, they reinforce the world's faith that democracy creates opportunities and builds trust. The Prime Minister said history will be made when India's 140 crore people and Indonesia's 29 crore people move forward together in pursuit of shared progress.
2: Aane wale 25 varsh hum dono deshon ke liye bahut mahatvapurn hai. Aaj main yeh sankalp lekar aaya hu ki Bharat aur Indonesia milkar puri manavta ko ek nayi urja se bhar sakte hain. Jab Bharat ke 140 crore nagrik इंडोनेशिया के 29 करोड़ नागरिक साझा प्रयासों से मिलकर आगे बढ़ेंगे तो दुनिया एक नया इतिहास रचते हुए देखेगी.
1: Earlier, Prime Minister Modi held delegation-level talks with Indonesian President Prabowo Subianto in Jakarta to review the full spectrum of bilateral ties and provide fresh momentum to the comprehensive strategic partnership between the two countries. The two leaders also witnessed the exchange of memoranda of understanding aimed at enhancing collaboration in areas of mutual interest. Speaking at a joint press conference with the Indonesian President, Prime Minister Modi said growing mutual trust has strengthened cooperation in defense, security and the maritime sector.
2: Aaj humne defense exchange, disaster management aur industrial sahyog badhane par sahmati banayi. Ab hum dono deshon ke coast guards Hind Mahasagar mein maritime safety aur security ke liye milkar kaam karenge. दो करीबी मैरिटाइम देश होने के नाते हमने ब्लू इकोनॉमी, पोर्ट डेवलपमेंट और मैरिटाइम ट्रेड में आपसी सहयोग बढ़ाने का भी निर्णय लिया है.
1: The two leaders agreed to set up a branch of IIM Bangalore in Jakarta. Prime Minister Narendra Modi was today conferred Indonesia's highest civilian honor, the Bintang Adipurna, by Indonesian President Prabowo Subianto during a ceremonial event. Prime Minister Modi expressed gratitude for the award and dedicated it to the people of India and described it as a reflection of the enduring historical and civilizational ties between India and Indonesia.
2: Main is garmajoshi bhare swagat ke liye apne mitra President Prabowo ka hriday se aabhar vyakt karta hu. Aaj subah mujhe aadar ke sath Indonesia ka sarvoch samman diya gaya hai. ये सम्मान कोटि कोटि भारतवासियों का है, इंडोनेशिया के

0: தன்னுடைய புத்திரனான மதுராந்தகனிடம் தன்னை பற்றிய கதையை அவனுடைய தாயார் செம்பியன் மாதேவி செப்பிக் கொண்டிருந்தாள்.
1: நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்தபோது இரண்டொரு தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். கோச்செங்கட் சோழ மன்னர் சிவாலயம் எடுப்பித்த 64 ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று என பெரியோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உன்னுடைய பாட்டனார் என்னுடைய தந்தை மழபாடியில் பெரிய குடித்தனக்காரர். எங்கள் குலம் தொன்மையானது. ஒரு காலத்தில் மழவரையர்கள் செல்வாக்கு பெற்ற சிற்றரசர்களாயிருந்தார்கள். விஜயாலய சோழர் காலத்தில் நடந்த யுத்தங்களில் பாண்டியர்களோடு சேர்ந்திருந்தார்கள். அதனால் சோழர்கள் வெற்றி பெற்ற பிறகு மழவரையர்களின் செல்வாக்கு குன்றியிருந்தது. சிறு பெண்ணாயிருந்தபோது அதை பற்றியெல்லாம் நான் குறைப்படவில்லை. என் உள்ளம் மழபாடி ஆலயத்தில் உள்ள நடராஜப் பெருமான் மீது சென்றிருந்தது. மழபாடியின் சரித்திரத்தில் நிகழ்ந்த ஒரு வரலாற்றை ஒரு பெரியவர் நான் குழந்தையாயிருந்தபோது எனக்குச் சொன்னார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது சீடர்களுடனே எங்களூர் பக்கமாகப் போய்க் கொண்டிருந்தார். மழபாடி சிவாலயத்தைச் சுற்றி செழித்து வளர்ந்து கொத்து கொத்தாக பூத்து குலுங்கிய கொன்னை மரங்கள் ஆலயத்தை மறைத்திருந்தனவாம். ஆகையால் கோயிலே கவனியாமல் சுந்தரர் சென்றாராம். சுந்தரம், என்னை மறந்தாயோ என்ற குரல் அவர் காதில் கேட்டதாம். சுந்தரர் சுற்றும் முற்றும் பார்த்து யாராவது ஏதேனும் சொன்னீர்களா என்று கேட்டாராம். சீடர்கள் இல்லை என்றார்களாம். தங்கள் காதில் குரல் எதுவும் கேட்கவில்லை என்றும் சொன்னார்களாம். சுந்தரர் உடனே அருகில் ஏதாவது ஆலயம் மறைந்திருக்கிறதா என்று விசாரித்தாராம். கொன்னை மரங்களுக்கிடையில் மறைந்திருந்த மழபாடி திருக்கோவிலை கண்டுபிடித்து ஓடி வந்து இறைவன் சந்நிதியில் பொன்னார் மேனியனே என்ற பதிகத்தை பாடினாராம். இந்த வரலாற்றை கேட்டது முதற்கொண்டு

0: அன்னே மாமணியே, மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்ற வரிகள் என் மனத்தில் பதிந்துவிட்டன. கோவிலுக்கு அடிக்கடி போவேன். நடராஜமூர்த்தியின் முன்னால் நின்று அந்த வரிகளை ஓயாது சொல்வேன். நாளாக ஆக என் உள்ளத்தில் மழபாடி இறைவர் குடிகொண்டு விட்டார். சிவபெருமானையே, நான் மணந்து கொள்ளப் போவதாக மனக்கோட்டை கட்டினேன். என்னை நான் உமையாகவும் பார்வதியாகவும் தட்சாயணியாகவும் எண்ணிக்கொள்வேன். அவர்கள் சிவபெருமானை பதியாக அடைவதற்கு தவம் செய்தது போல நானும் கண்ணை மூடிக்கொண்டு தவம் செய்வேன். யாராவது என் கல்யாணத்தை பற்றிய பேச்செடுத்தால் வெறுப்படைவேன். இவ்விதம் என் குழந்தை பருவம் சென்றது. மங்கை பருவத்தை அடைந்தபோது என் உள்ளம் சிவபெருமானுடைய பக்தியில் முன்னை விட அதிகமாக ஈடுபட்டது. வீட்டாரும் ஊராரும் என்னை பிச்சி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. வீட்டில் உண்டு உறங்கிய நேரம் போக மிச்சப்பொழுதையெல்லாம் கோயிலிலேயே கழித்தேன். பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதம் விதமாக மாலைகளை தொடுத்து நடராஜ பெருமானுக்கு அணியச் செய்து பார்த்து மகிழ்வேன். நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். எவ்விதம் ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனத்தில் இறைவனையே தியானித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கலகலவென்று சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தேன். என் எதிரே ஐந்தாறு பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களில் முன்னால் நின்ற ஒருவர் மீது என் கண்களும் கருத்தும் சென்றன. நான் மனத்தில் தியானித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் தாமே தன் பரிவாரங்களுடன் என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். எழுந்து நின்று தலைகுனிந்து வணங்கி நின்றேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. இதை அவர் கவனித்திருக்க வேண்டும். இந்த பெண் யார்? இவள் ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு என் தந்தையின் குரல், இவள் என் மகள், பிஞ்சிலே படுத்தவளைப் போல இவளுக்கு இப்போது சிவபக்தி வந்துவிட்டது. ஓயாமல் இப்படி கோவிலில் வந்து உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் பதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதுமாயிருக்கிறாள் என்று கூறிய மறுமொழி என் காதில் விழுந்தது. மறுபடி நான் நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் நின்றவர் சிவபெருமான் இல்லை என்றும் யாரோ அரச குலத்தவர் என்றும் தெரிந்து கொண்டேன். எனக்கு அவமானம் தாங்கவில்லை. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டை அடைந்தேன். ஆனால் என்னை ஆட்கொண்டவர் என்னை விடவில்லை. என் தந்தையுடன் எங்கள் வீட்டுக்கே வந்து விட்டார். மகனே, அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமாகிய கண்டராதித்த தேவர்.
1: இவ்விதம் கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார். பழைய நினைவுகள் அவருடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகளை வருவித்தன. கண்ணை துடைத்துக் கொண்டு மறுபடியும் கூறினார்,
0: பிறகு உன் தந்தையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டேன். அவர் சிறிது காலத்துக்கு முன்புதான் சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அது முதல் பற்பல சிவஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார். அவருக்கு பிராயம் அப்போது 40 இருந்தது. இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார். மறுபடி கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை. மீண்டும் மணம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய புனித உள்ளம் இந்த பேதையை கண்டதினால் சலனமடைந்தது. என் தந்தையின் முன்னிலையில் என் விருப்பத்தை அவர் கேட்டார். நானோ சிவபெருமானே மனித உருவங்கொண்டு என்னை ஆட்கொள்ள வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன். அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் என்பதை தெரிவித்தேன். எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அதன் பயனாக உன் பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்டப்பெயரையும் பெற்றார். மகனே, எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள்

0: வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதென்றும் இருவரும் மகப்பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்திருந்தோம். அதற்கு ஓர் முக்கியமான காரணம் இருந்தது. குழந்தாய், இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்லுகிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள்.
1: இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார். மதுராந்தகனும் முன்னைக் காட்டிலும் அதிக ஸ்ரத்தையுடன் காது கொடுத்து கேட்கத் தொடங்கினான். சிவபக்தியே உருவெடுத்தாற்போல் விளங்கிய மாதரசி செம்பியன் தேவி தொடர்ந்து கூறினார்.
0: மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. உன் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழராஜ்யம் தெற்கே ஈழநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ணை நதி வரையிலும் பரவியது. ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் ராஜ்யத்துக்கும் ராஜகுலத்துக்கும் பல விபத்துகள் ஏற்பட்டன. ராவணேஸ்வரனுடைய மூல பல சைன்யத்தைப் போல் இரட்டை மண்டலத்து படைகள் படையெடுத்து வந்தன. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்பு உவமையில்லாத படை வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நேயர்களே, உண்பான் சுவைன்னு குறிப்பிடப்படுற நவரசங்களையும் இந்த வரலாற்று நெடுங்கதையில அமைச்சிருக்கார் கல்கியார். திருப்பாட்டு என்று சொல்லப்படும் சுந்தரரின் திருப்பதிகங்களிலும் இந்த சுவைகள் விரவி காணப்படுகின்றன. இப்ப இந்த பகுதியில இந்த சிந்தனை எழ காரணம் திருமழபாடியை பத்தி சொல்லும்போது செம்பியன் மாதேவியார் வெளிப்படுத்தும் பெருமிதச் சுவை. திருவாரூர்ல ஈசன் அடியெடுத்து கொடுக்க தொண்டர்களின் பெருமையை தொகுத்து திருத்தொண்டர் தொகை பாடினார் சுந்தரர். அதற்கு திருநாரையூர் பொள்ளாப்பிள்ளையார் பொருள் கூறினார். அதை கேட்கும் பேறு பெற்றவர் சற்று முன் சபா மண்டபத்துக்கு எழுந்தருளியிருந்த நம்பியாண்டார் நம்பி. இதையொட்டி சில முக்கியமான குறிப்புகளை பார்த்துட்டு கதைக்கு திரும்புவோம். இந்த கதை நிகழ்ச்சிகளுக்கு காலத்தால் முற்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சமகாலத்தவர் நம்பியாண்டார் நம்பி, பிற்காலத்தவர் சேக்கிழார். சுந்தரரின் திருத்தொண்ட தொகை தொகை நூல் நம்பியாண்டார் நம்பி அதை அந்தாதியாக வகைப்படுத்தினார். இது வகை நூல். இவ்விரண்டையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழார் செஞ்ச நூல் பெரிய புராணம். நல்லது, மாதேவடிகளின் பெருமிதம் மதுராந்தகருக்கு எப்படி புரியும்? இருந்தாலும் இறை பக்தியில ஈடுபட்டிருந்தவ இல்வாழ்க்கையில ஈர்க்கப்பட்ட வரலாறு. ஏறத்தாழ தன்னை போலத்தான் சிவபக்தி சிம்மாசன ஆசையா மாறிடுச்சே, ஆர்வம் மேலிட கேட்கிறான். அது மட்டுமா, அந்த நிமித்தக்காரன் சொன்னானே, பதிகம் பாடின அந்த பிள்ளையின் யோகத்தை போலவே தங்கள் யோகமும் சிவயோகம் ராஜயோகம் ரெண்டும் கலந்தது, ஆனா இன்னும் மேன்மையானதுன்னு. அதாவது வழியோட போற அந்த நம்பியை விட ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் விட மேன்மையானது என்னுடைய ஜாதகம், என்னுடைய யோகம். காழ்ப்புணர்ச்சி காரணமா எவரும் இதுவரை என்னிடம் சொல்லல. அதனால என்ன, என் பரம்பரையின் சிறப்பை பத்தி கேட்டு வச்சுப்போம். சில சொற்களுக்கான விளக்கங்கள். கொன்னை மரங்கள், இவற்றின் மலர்கள் கொன்றை அல்லது சரக்கொன்றை எனப்படும். சரம் மாதிரி அமைப்பு. மஞ்சரின்னு கூறத்தகும் கொத்தா கண்ண கவரும் பொன்னிற பூக்கள். சிவபெருமானுக்கு உகந்தது கொன்றை, பொன்னின மலர்ந்த கொன்றை. இது ஐங்குறு நூற்று தொடர். பிச்சி என்கிற சொல்லுக்கு பித்து பிடித்தவள் மருள் கொண்டவள் என்று பொருள். சிவநாமத்தை காதால் கேட்ட ஒரு நங்கை கொஞ்சம் கொஞ்சமா சுய உணர்வை இழந்து அந்த தலைவன் திருவடியில ஐக்கியமான நிலைய அப்பர் பெருமான் தமது திருத்தாண்டகத்துல பாடியிருக்கார். பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேர்களே.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 6:24:30. இனி ஒரு திரைப்பாடல் கேட்கலாம். எஸ். ஜானகி குரலில் சலங்கை ஒலி படப்பாடல்.

0: நேரம் 6:29 ஆகாஷ்வாணி. இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை, அரிய வகை கனிமங்கள், எஃகு, கடல்சார் பொருளாதாரம், வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 8 முக்கிய ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. ஜகார்த்தாவில் இன்று இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியாந்தோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி இடையே ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின் இரு தலைவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் கிளையை ஜகார்த்தாவில் அமைப்பதற்கும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பின் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோ, இந்தியா தங்களின் நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடு என்றும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பசுமை பரப்பை அதிகரித்து தூய்மையான இந்தியாவை உருவாக்க மாணவர்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் தூய்மை இயக்க இந்தியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இலவச மரக்கன்றுகளையும் அவர் வழங்கினார். அதிக அளவு கார்பன் வெளியேற்றத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதாகவும், இதனை கட்டுப்படுத்த அதிக அளவில் மரங்களை வளர்க்க வேண்டியது அவசியம் என்றும் திரு சுரேஷ் கோபி கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார்.
4: டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி உதவி விற்பனையாளர்களுக்கு 14,000 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து

0: 9,13 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த இஎஸ்ஐ யும் இனிமேல் வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதன் மூலம் 10.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறது. எம்ஆர்பிக்குள்ள இருக்கிற அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. எம்ஆர்பிக்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும்.
1: மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும் மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும் தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும் அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவிக அரசு பொறுப்பேற்று 2 மாதங்கள் கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100க்கணக்கான வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பவ்யா தண்ணீரோ தெரிவித்துள்ளார். இன்று உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் 6 உள்ளிட்ட நீர்நிலைகளில் குளிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
3: டுடே மார்னிங் 7 o'clock வந்து நமக்கு 775 mm டிஸ்ட்ரிக்ட் மொத்தமா டோட்டல் எம்எம் வந்து 775 mm ரெக்கார்ட் ஆயிருக்கு. தட் இஸ் ஆன் ஆவரேஜ் ஆஃப் 25 mm ஈச். இதுல ஏரியாஸ்ல பார்த்தா நமக்கு கூடலூர் அண்ட் பந்தலூர் தாலுக்ஸ்ல வந்துட்டு தான் இப்ப லாஸ்ட் 2 டேஸ்ல ஹெவி ரெயின் இருக்கு. ஊட்டியில சில ஏரியாஸ்ல இருக்கு. எப்பவுமே இருக்கிற மாதிரி நமக்கு அவலாஞ்சி சைட், அப்பர் பவானி சைடு கொஞ்சம் ஹெவி ரெயின். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கூடலூர் பகுதியில இருக்கிற எல்லா ஆத்துல வந்துட்டு நம்ம ஸ்விம்மிங் அது போகக்கூடாதுன்னு எப்பவுமே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. அதே மாதிரி இந்த வாட்டி கூட ரெய்னி சீசன் அப்போ தயவுசெய்து ஆத்துல வந்து இதர் ஸ்விம்மிங் பண்றதுக்கோ இல்லையா பாத் பண்றதுக்கோ வேற எந்த விளையாடுறதுக்கோ வந்து பசங்க இல்லைன்னா எனிபடி ஆஃப் எனி ஏஜ் ப்ளீஸ் தயவுசெய்து போக வேண்டாம், பிகாஸ் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டியூரிங் ரெய்னி சீசன். அதர்வைஸ் நாங்க ப்ரிகாஷனரி போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட் அது நாங்க பண்றோம்.
1: தமிழகத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த

0: நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர்களுக்கான நேரடி சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி திவ்யஸ்ரீ தெரிவித்துள்ளார். மதுரையில் போக்குவரத்து துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுநீர் நுரைகள் செல்லும் இடங்களில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் டாக்டர் ராஜு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் 559 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி.

0: மாவட்டத்தின் ஒரு பகுதியாக நீர் உந்து நிலையத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூட்டரங்கில் இன்று காலை மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சியர் சரண்யா அரி முன்னிலையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையே பாதுகாப்பு, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னிலையில் 8 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40. ஆகாஷவாணி மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் முதலில் ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமது தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமாக ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அது இல்லாமல் வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து முக்கியம். ரேபிஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டுருக்கோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடாந்தோறும் நீங்கள் வந்து தடுப்பூசி போடணும்.
2: செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நல வாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திரைகாணம் தொடர்கிறது. பி சுசீலா, ஏ எம் ராஜா குரல்களில் பார்த்திபன் கனவு.

0: நேர்கள் இதுவரை திரைகாணம் கேட்டு ரசித்தீர்கள்.
1: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
2: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
1: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
2: https://awards.gov.in.
1: விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31 தேதி.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமது தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமாக ரேபிஸ் தடுப்பூசி போடணும். அது இல்லாமல் வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து முக்கியம். ரேபிஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டுருக்கோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடாந்தோறும் நீங்கள் வந்து தடுப்பூசி போடணும்.
0: செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நல வாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 9:30 அறிவியல் நேரம். இதில் புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் ஆர் ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறும். ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் akashvani.gov.in என்ற இணையதள முகவரியிலும் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் இ கதிரவன்.
1: திருச்சி மாவட்டத்தின் 147வது ஆட்சியராக பிரதீப் தயாள் பொறுப்பேற்றார். தமிழகத்தின் புதிய அரசு மேற்கொண்ட 14வது மாவட்ட ஆட்சியரின் இடமாற்றம் உத்தரவின்படி திருச்சி மாவட்ட ஆட்சியராக இருந்த வே சரவணன் தருமபுரி மாவட்ட ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக நிதித்துறை இணைச் செயலராக பணியாற்றி வந்த பிரதீப் தயாள் திருச்சி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பிரதீப் தயாள் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில், வரலாற்று சிறப்புமிக்க திருச்சி மாவட்டத்தின் ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளன். திருச்சி மாவட்டம் முழுவதும் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது, தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொடுப்பது, மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு நேர்மையான திறமையான நிர்வாகத்தை கொடுப்பது என எனது நோக்கங்களாகும். வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்னுரிமை வழங்கி திருச்சி மாவட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வேன் என்றார். திருச்சி கிழக்கு தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல் கட்ட சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. விரைவில் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு தேர்தல் நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவி பேலட் உள்ளிட்ட சரிபார்க்கும் பணிகளை தொடங்கப்பட்டது. முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டது. இதன் பின் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள் அங்கு சரிபார்க்கும் பணியில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தலைமையில் திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர், மாவட்ட ஆட்சியர் பிரதீப் தயாள், மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கிரே பிரவீன் உமேஷ் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள், புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டங்களை விரைந்து முடிப்பது உள்ளிட்ட குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய அமைச்சர் ரமேஷ், திருச்சி மாவட்டத்தில் அரசு சார்பாக என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. நேர்மையான முறையில் அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வுக் கூட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடத்தப்படும் என தெரிவித்தார். திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 கேடயங்களை வென்றுள்ளது என திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி பேட்டியளித்துள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் பாலராம் நெகி செய்தியாளர் சந்தித்து பேசும்பொழுது, திருச்சி ரயில்வேயில் உள்ள 6 கோட்டங்களில் திருச்சி கோட்டம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக 8 விருது கேடயங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. ரயில்வே ஊழியர்களின் கடின உழைப்பிற்கு சான்றாக இந்த விருதுகள் கிடைத்துள்ளன. பொது மேலாளரின் கோட்டங்களுக்கு இடையேயான ஒட்டுமொத்த செயல்திறன் கேடயத்தை 2 இடம், மெக்கானிக்கல் துறை செயல்திறன் கேடயம், மருத்துவத்துறை செயல்திறன் கேடயம், பர்சனல் துறை செயல்திறன் கேடயம், பிளானிங் ஒர்க் ஸ்டடிஸ் செயல்திறன் கேடயம், சிறந்த கோட்ட ஸ்டோர்ஸ் கேடயம், சிறந்த பயிற்சி நிறுவனத்தின் விருது ஆகியவற்றை திருச்சி கோட்டம் பெற்றுள்ளது. மேலும் கோட்டங்களுக்கு இடையேயான தூய்மை கேடயத்தில் சிறந்த பராமரிப்புக்கான விருதையும் திருச்சி ரயில் நிலையம் பெற்றுள்ளது. இந்த நிதியாண்டில் திருச்சி கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777.20 கோடி ரூபாயும், பயணிகள் போக்குவரத்து மூலம் 572.32 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளது. இது தவிர பார்சல் போக்குவரத்து மூலம் 6.92 கோடி ரூபாயும், டிக்கெட் பரிசோதனை மூலம் 13.38 கோடி ரூபாயும், இதர வழிகளில் 20.33 கோடி ரூபாயும் வருவாயாக கிடைத்துள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் மொத்தம் 41.72 பில்லியன் பயணிகள் இந்த கோட்டம் வழியாக பயணித்துள்ளனர். ரயில்வே பராமரிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக பல இடங்கள் ரயில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 94.41% சரியான நேரத்திற்கு இயக்கப்பட்டுள்ளன. இது இந்திய ரயில்வேயின் டாப் 10 கோட்டங்களில் ஒன்றாகும். அடுத்த ஆண்டில் இந்த இலக்கை 96% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. சரக்கு கையாள்வதில் தொடர்ந்து 4வது

0: 13 மில்லியன் டன் இலக்கை தாண்டி 13.24 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவு தானியங்கள் கையாளுவது 41%, உரங்கள் கையாளுவது 699%, அபரிமிதமான வளர்ச்சியை பெற்றுள்ளன. பண்டிகை காலங்களில் 56 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் ஏற்கனவே உள்ளதே போல தஞ்சாவூரிலும் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 3 புதிய உணவகங்கள் வரவுள்ளன. இந்த ஆண்டோடு திருச்சி கோட்டத்தில் மொத்தம் 25 லிப்டுகள் மற்றும் 11 எக்ஸலேட்டர்கள் பயன்பாட்டில் உள்ளன என தெரிவித்தார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஈ கதிரவன். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷிய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் இந்தோனேஷியாவின் 29 கோடி மக்களும் கைகோர்த்து வளர்ச்சியின் பயன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான இயக்கம் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடுத்துரைத்தனர். குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பருத்தி உற்பத்திக்கான வேளாண் கட்டமைப்பை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதற்கான இந்த இயக்கத்தை தாம் வரவேற்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார். புதுமையான செயல் திட்டங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்திக்கான இலக்குகளை தீர்மானித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உலக தரத்திலான பருத்தியை உற்பத்தி செய்து வர்த்தக போட்டிகளை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் 70 லட்சம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தில்லி மாநகரில் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு தில்லி அரசு மேற்கொண்டு வரும் புதிய முயற்சிகளுக்கு தமது பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். தில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 5000 ஹெக்டேர் நிலத்தை வனப்பகுதியாக தில்லி அரசு அறிவித்துள்ளது மிக முக்கியமான முடிவு என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசும் தில்லி அரசும் இணைந்து அடுத்த 4 ஆண்டுகளில் 6300 ஹெக்டேர் நிலத்தை பசுமை வளையத்திற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக

0: தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக அளவிலான போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் எஃகு தொழில்துறை மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார். கனரக தொழில்கள் மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமியுடன் இதுகுறித்து தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எஃகு, குறிப்பாக துருப்பிடிக்காத எஃகு உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமாக தாங்கள் விவாதித்ததாகவும் திரு கோயல் தெரிவித்துள்ளார். இந்த துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்திருக்கிறார். சுயசார்புமிக்க இந்தியாவை கட்டமைப்பதில் எஃகுத்துறை முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விளையாட்டுகள் ஒழுக்கத்தையும் குழுவாக இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ஆற்றலையும் அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கான சுழற் கோப்பைகளை வெளியிட்டு பேசிய அவர், கால்பந்து போட்டிகள் தனித்துவம் மிக்க ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை விளையாட்டு வீரர்களுக்கு அளிப்பதாக கூறினார். இந்தியாவில் கால்பந்து போட்டிகளை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கால்பந்தாட்ட வீரர்களுக்கான வாய்ப்புகளையும் அங்கீகாரத்தையும் அளிப்பதன் மூலம் இந்த விளையாட்டை தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விரிவாக்கம் செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போட்டிகளில் சிறப்பாக விளையாடி பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களை அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டு துரந்த் கோப்பை விளையாட்டுகளில் இலங்கை அணியும் பங்கேற்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். துரந்த் கோப்பை போட்டிகளில் இவ்வாண்டு புதிதாக இணைந்திருக்கும் அணிகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். வயநாடு மாவட்டம் கல்லாடி என்ற இடத்தில் சுரங்கப்பணியில் இந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டதால் சுரங்கத்திற்குள் தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 9 பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ள 6 தொழிலாளர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் சென்ற வாகனங்களும் நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இதனிடையே வயநாடு, கோழிக்கோடு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என கேரள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வயநாட்டில் சுரங்கப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கல்வி நிறுவனங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்யும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுகாதார திட்டங்கள் குறித்து அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரனுடன் ஆய்வு மேற்கொண்ட திரு ஜே பி நட்டா, திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வரும் மாநில அரசுக்கு தமது பாராட்டுகளையும் தெரிவித்தார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய சுகாதார திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மாநில அரசுகள் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் கூறினார். காசநோய் ஒழிப்பு திட்டம், இலவச மருந்துகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை திட்டங்கள், தேசிய சுகாதார இயக்கம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன், கேரளத்தில் மத்திய அரசின் ஆதரவுடன் பல்வேறு முன்னோடி மருத்துவ திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவையை வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு முன்னெடுத்துச் செல்லும் என்றும் திரு முரளிதரன் கூறினார். இயற்கை இழைகளால் தயாரிக்கப்படும் ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் சணல் மற்றும் மரக்கூழ் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகள் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வழங்கப்படும் என ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சணல் வாரியம் இந்த வகை நாரிழையில் தயாரிக்கப்படும் துணி வகைகளை தயாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஆடைகள் இன்று புதுதில்லியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை

0: எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் இரவு மணி 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பருத்தி சாகுபடியின் முக்கியத்துவம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். எஃகு தொழில்துறைக்கு உத்வேகம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ். பண்ணை செய்தி. சென்னை மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு ஓர் அறிவிப்பு. சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் ஆகஸ்ட் 2023 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை மருந்தகம் சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகி கட்டி தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். சில வேளாண் ஆலோசனைகள். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8-6 வீதம் உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி லிட்டர் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சில சோடியம் ஹைட்ராக்சைட் துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி லிட்டருடன் சில சோடியம் ஹைட்ராக்சைட் துகள்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். கத்திரிப்பயிரில் மாவுப்பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃப்ரோன்பாஸ் 2 மில்லி லிட்டர் நீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும்போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைட் 300 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலை வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்ஷம் ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாட்ராக்டின் ஏக்கருக்கு 400 மில்லி லிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலை வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் ஏக்கருக்கு 400 மில்லி லிட்டர் அல்லது கார்டாப் ஹைட்ரோக்ளோரைட் ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நெல் வயலில் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டேருக்கு குளோரோடெரினிலிஃப்ரூல் 150 கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம்.

நிலக்கடலை விதைகளை ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் கிலோகிராமுக்கு 2.0 கிராம விதை என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பண்ணைச்செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம்.

0: செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
2: வா முத்தழகு, உள்ளதான் இருக்கேன், வா வா. என்ன, உன்னை ஆளையே பார்க்க முடியறதில்ல? முன்னெல்லாம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவ, இப்போ வர்றதே இல்லை.
1: அப்படிலாம் இல்லைக்கா, எனக்கு என்ன எப்போதும் வீட்டில் தான் வேலை, அதுவே நேரம் சரியாக இருக்குது. நான் இங்கே வரலைனாலும் உங்கள் மகன் முத்துக்கிட்ட தினமும் உங்களை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். வந்து சொல்லுவானா?
2: ம், சொல்லுவான் சொல்லுவான். அவன்தான் பள்ளிக்கூடம் விட்டதுமே புத்தக பைய கழட்டி போட்டுட்டு உன் பையனை பார்க்கத்தான் நேரம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுறான்.
1: ஆமாங்க்கா, முத்து என் பையனை பார்க்கறதுக்காக வரானோ இல்லையோ, எங்கள் வீட்டு நாய்க்குட்டிகளை பார்க்க தவறாமல் வந்துடுவான். அதுங்களோட விளையாடாமல் அவன் இருக்கவே மாட்டான்.
2: அட, ஆமாம் முத்தழகு, தினமும் வந்து உங்கள் வீட்டு நாய்க்குட்டி புராணம் தான் பாடுவான். அம்மம்மா, நாமளும் நாய் வளர்க்கலாம், எனக்கும் நாய்க்குட்டி வாங்கி கொடுங்கன்னு ஒரே அடம் பிடிக்கிறான்.
1: ஆமாம்மா, என்கிட்டையும் கேட்டான். நான் தான் உங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு வாடா, நானே உனக்கு ஒரு நாய்க்குட்டி தாரேன்னு சொன்னேன்.
2: நீ வேற முத்தழகு, நமக்கு முன்ன பின்ன இந்த செல்ல பிராணிகளை வளர்த்து பழக்கம் இருக்கா என்ன? எந்த அனுபவமும் இல்லாமல் இந்த வாயில்லா ஜீவன்களை வதைக்கலாமா சொல்லு.
1: அக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டா வளர்க்குறதுல ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே.
2: விவரம் தெரிஞ்சுக்கிட்டா ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன்?
1: அப்போது இந்த விவரங்களை கேளுங்க.
2: யார் முத்தழகு, என்ன விவரம்?
1: சொல்கிறேங்க்கா. செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
3: செல்ல பிராணிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முக்கியமாக நாய் மற்றும் பூனைகள் பற்றி தான் அதிகம் நம்ம வந்து பேசுவோம். இப்போ செல்ல பிராணிகளில் நாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாய்கள் வந்து பல்வேறு வகையான நாய்கள் இருக்குது. இப்போ வந்து முடி வந்து குறைவாக உள்ள நாய் இருக்குது, முடி நீளம் உள்ள நாய் இருக்குது, நெட்டையான நாய் இருக்குது, குட்டையான நாய் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நாய் வகைகள் வந்து நமக்கு இருக்குது. சொல்லப்போனால் இப்போ பார்த்திங்கன்னா, முடி ஜாஸ்தி உள்ள நாய் அப்படி பார்த்திங்கன்னா ஷிட்ஸோ, கோல்டன் ரெட்ரீவர், அந்த மாதிரி நாய் இனங்கள் வந்து முடி ஜாஸ்தியாக உள்ளது இருக்குது. முடி குறைவாக உள்ள நாய்கள் பார்த்திங்கன்னா டாபர்மேனு, டேஷண்டு, இந்த மாதிரி நாய்கள் இருக்குது. இதுக்கு வந்து நிறைய பராமரிப்புகள் தேவைப்படும். பூனைகளில் பார்த்தீங்கன்னா பர்ஷியன், இப்போ நிறைய பேர் வந்து பர்ஷியன் பூனைகள் வளர்க்குறோம், அதுக்கு வந்து முடிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதேமாதிரி நம்ம வழக்கமாக பார்க்குற பூனைகள், தோட்டத்திலேயே நம்ம பார்க்குற பூனைகள் இருக்கும், அதையும் நம்ம வந்து செல்ல பிராணிகளில் நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதுங்களுக்கு வந்து பராமரிப்பு வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நாய்கள் பூனைகள் அப்படின்னு நம்ம வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நமது தடுப்பூசி வந்து போடுறது வந்து மிக அவசியம். முக்கியமாக ரேபிஸ் தடுப்பூசி போடணும், அது இல்லாமல் வந்து 7-in-1 தடுப்பூசி வந்து போடுறது வந்து

முக்கியம். ரேபீஸ் வந்து நாய் பூனை ரெண்டுத்துக்குமே நம்ம போடணும். நிறைய வந்து நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் ரேபீஸ்க்கான நோய்களை பற்றி. உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி வருடாந்தோறும் நீங்கள் வந்து தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் பூச்சி மருந்து. பூச்சி மருந்து பார்த்தீங்கன்னா குடற்புழு நீக்கத்துக்கான மருந்துகள் வந்து சிலதுக்கு வந்து 3 மாதம் ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும், சிலதுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் உங்களோட மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நாயோ பூனையோ வாங்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும்போது அதுங்களுக்கு டாய்லெட் ட்ரைனிங்கோ இல்லை அவங்களுக்கு லீஷ் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வாங்கும் போதுலேருந்தே நம்ம பழக்கப்படுத்தலை அப்படின்னா பின்னாடி வந்து நம்மளால் அவங்கள பழக்கப்படுத்திக்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து நிறைய ட்ரைனர்ஸ்க்கான ட்ரைனிங்கும் நிறைய இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு தொழிலாகவும் பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்களால வந்து நாயோ பூனையோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படும். அதுக்கு வந்து சில பயிற்சிகள் வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக கூட பார்க்கப்படுது. பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேர் வந்து ட்ரைனர்ஸ் அப்படின்ற பேரில் வந்து இந்த முடியாதவங்க வீட்டிலேருந்து நாய்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரது காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவைன்னு பண்ணுறாங்க. அது தொழில் ரீதியாக பார்க்கப்படுது. முக்கியமாக ஒரே வீட்டில் 4-5 நாய் இருக்கும், வயதானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான ட்ரைனிங் வந்து நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. அது நீங்கள் என்னென்னு பார்த்து நீங்கள் அது வந்து பழகிக்கலாம். ரெண்டாவது வந்து நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, முடி அதிகம் உள்ள நாய் அந்த மாதிரிக்கு வந்து இப்போ ஸ்பா அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ ஸ்பான்னு பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறது மட்டும் இல்லை, முடி குளிப்பாட்டுறது, முடி வெட்டுறது, க்ரூமிங்கு, நகம் வெட்டுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பாவில் வந்து பண்ணுற ஒரு தொழிலாக கருதப்படுது. இந்த ஸ்பாக்கு வந்து ட்ரைனிங் இருக்குங்க, நிறைய ப்ரைவேட்டில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயே நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அதாவது கிராஜுவேட்ஸ்க்கு ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். திரும்பவும் அது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரைவேட்டில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பா வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு நாளடைவில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்பா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரூமிங். க்ரூமிங்னா முடியை வந்து சீவருது. சீவரத்துக்கு வந்து ப்ரஷ் இருக்குது, கோம்பு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அது வந்து எந்த சீப்பு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுன்றதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து அளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு. இப்போ வந்து ஜென்ரல் ஷாம்பு இருக்குது, உன்னிக்கான ஷாம்பு இருக்குது, நோய் இருந்தால் அதுக்கு போடக்கூடிய ஷாம்புகள். இப்போ பூஞ்சைக்காலனால பாதிக்கப்பட்ட நாயினா அதுக்கு வந்து போடக்கூடிய ஷாம்பூஸ் இருக்குது. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதுக்கு ஷாம்பூஸ் இருக்குது. இதெல்லாம் எது எது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து தொழில் முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பா வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கிராஜுவேட்ஸ்க்கு வந்து லோன் எல்லாமே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து க்ரூமிங் பண்ணுறது வந்து கரெக்டான முறையில் நம்ம பயிற்சி எடுத்து பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணு, கண்ணுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ட்ரிம்மரையோ பிளேடையோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அதுக்கு நான் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு பயிற்சி முறையில் சொல்லித்தருவாங்க. இப்போ நம்ம குளிப்பாட்டிடுறோம், குளிப்பாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து நம்ம காய வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம டவல் இருக்குது, அதுக்கு என்ன டவல் யூஸ் பண்ணணும், என்ன ட்ரையர் யூஸ் பண்ணணும், ட்ரையரோட சூடு எவ்வளோ வைக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்ஸ், ட்ரிம்மர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிசர்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ட்ரிம்மர்ஸ் இருக்குது, கிளிப்பர்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து பல வகையான விதங்களில் இருக்குது. இப்போ சிசர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் சிசர்ஸ், கர்வ்டு சிசர்ஸ் அந்த மாதிரிலாம் வருது. இப்போ ட்ரிம்மர்லேயே பார்த்தீங்கன்னா அகம் பக்கத்தில் வெட்டும்போது நமக்கு வந்து சின்ன ட்ரிம்மர் தேவைப்படும், இதே வந்து உடம்புல யூஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய ட்ரிம்மர் தேவைப்படும். சில நாய்களோட முடிகள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சைபீரியன் ஹஸ்கி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முடி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரிம்மர் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த ட்ரிம்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ட்ரிம்மரோட வேகம் எப்படி போடுறது, அந்த ட்ரிம்மர் நம்ம யூஸ் பண்ணும்போது காயாயிடுச்சுன்னா அதை எப்படி சரிப்படுத்திக்கிறது, இது எல்லாமே வந்து நமக்கு தெரியணும். இப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா ஷாம்பு அப்படின்னு சொன்னேன். ஷாம்பூவில் வந்து நம்ம நிறைய பேசினோம் இல்லையா, உன்னி சார்ந்த ஷாம்பு, பூஞ்சைக்காலானுக்கான ஷாம்பு, இதை பற்றிலாம் நம்ம பேசினோம். இது வந்து நீங்களாக அதை பயன்படுத்த முடியாது, நீங்கள் வந்து ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அணுகி இப்போ இந்த மாதிரி இருக்குது இவங்களுக்கு என்ன போடலாம் அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்தணும். நிறைய இதில் வந்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ உன்னி அது வந்து ரொம்ப வந்து கட்டுப்படுத்துதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எப்படி டெங்கு மலேரியா அந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி செல்ல பிராணிகளில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உன்னி சார்ந்த நோய்கள், அதாவது பேபிஷியா, எர்லீஷியா அந்த மாதிரியான நோய்கள் வந்து நிறையா வருது. அப்போ வந்து உன்னி இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து இப்போ வந்து ஷாம்பு மட்டும் இல்லை,

நிறைய மாத்திரைகள் இருக்குது. உள் வழியாக கொடுத்து இந்த உண்ணியை கட்டுப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் நிறையா இருக்குது. இப்போ நிறைய உண்ணிகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, இது வந்து நான் வந்து நோய் சார்ந்ததாக சொன்னேன். இப்போ வந்து அழகுபடுத்துறது, அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா காம்படிஷனுக்கெல்லாம் ஒரு நாய் போகுது அப்படின்னா அது வந்து அழகுபடுத்துறதுக்கான ஸ்பா வகைகள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு வகையான நாய்களுக்கு இப்படி

இது அப்படின்னா அது வந்து அழகுபடுத்துறதுக்கான ஸ்பா வகைகள் வந்து இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு வகையான நாய்களுக்கு இப்படி தான் முடிவெட்டணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த வகையில் நம்ம முடிவெட்டுறதுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ அந்த நாய் போய் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு பங்கு இருக்கும், ஒரு பேரும் புகழும் கிடைக்கும், உங்களுக்கு அது வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு இன நாய்களுக்கும் எப்படி முடிவெட்டணும் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அந்த ஸ்பா இதில் பார்த்திங்கன்னா. அது மாதிரி நம்ம இப்போ ஸ்பா அமைக்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். இப்போ ஸ்பா ஆரம்பிக்கணும்னா நமக்கு ஒரு இடம் வேணும் முக்கியமாக, அதுக்கப்புறம் தண்ணி, தொடர்ந்து தண்ணி வரக்கூடிய இடமா இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி இருக்கணும், ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான ஸ்பா டேபிள் அது இருக்கணும், அதுக்கான பாத் டப்பு அது இருக்கணும், ஹேர் ட்ரிம்மிங் டேபிள், பல்வேறு வகையான கத்திரிக்கோள்கள், ட்ரிம்மர்ஸ், ஹேர் ட்ரையர்ஸ், கோம்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில எல்லா நாயுமே வந்து நம்ம சொல் பேச்சு கேட்குற நாய்களாக இருக்காது, புனைகளாக இருக்காது, அப்போ அது கட்டுப்படுத்துறதுக்கான உபகரணங்களும் உங்களுக்கு வேண்டி இருக்கும். ஸோ அது வேணும். அப்புறம் ஷாம்பு, எல்லா வகையான ஷாம்புவும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அது மாதிரி ட்ரையர், ட்ரையரில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளோயர் இருக்குது, ட்ரையர் இருக்குது. சிலதுக்கு வந்து நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணுவோம், சிலதுக்கு வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுவோம். சில நாய்கள் கட்டுப்படுத்த முடியாத நாய்களுக்கு வந்து நம்ம கேஜில் போட்டு கேஜ் ட்ரையர்ஸ்னு இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிவிட்டு நம்ம க்ரூமிங் சென்டரையும் நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நோயுள்ள நாய்களை வந்து நம்ம குளிப்பாட்டும் போதோ இது பண்ணும்போதோ அடுத்த நாய் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த க்ரூமிங் பார்லரையோ இந்த கோம்பையோ இல்லை அந்த ஸ்பா யூனிட்டையோ நம்ம கண்டிப்பாக சுத்தப்படுத்தி தான் அடுத்த நாய்களை வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த யூவி லைட்டு அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுத்தமாக வச்சுருந்தா தான் அடுத்த நாய் போடும்போது மற்ற இது வந்து பரவாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸ்பா நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்பா பற்றி மட்டும் இல்லை, பட் ஸ்பாவில் வேலை செய்கிறோம் இல்லை நீங்கள் ஸ்பா வைக்கிறீங்க அதில் நம்ம ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா ஊழியரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு செல்லப்பிராணி, அவங்க ஓனர்கிட்டருந்து நம்ம கிட்டே வந்து நம்ம வந்து அதை குளிப்பாட்டும் போது அவங்க வந்து சில டைம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, சில டைம் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, சில நேரங்களில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊழியர் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான உபகரணங்கள் நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். முக்கியமாக வந்து நம்ம வந்து க்ளவுஸ் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் நாய் வாய் கட்டுறதுக்கோ இல்லை வாய் மூடுறதுக்கோ உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பிளாஸ்டிக்லேயோ இரும்புலையோ செஞ்ச வாய் மூடக்கூடிய உபகரணங்கள் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஊழியர்களுக்கும் வந்து நீங்கள் ஸ்பா திறக்கிறீங்க இல்லை ஒரு டாக் பார்லர் திறக்கிறீங்க அதில் ஒரு ரெண்டு பேர் வேலைக்கு போடுறீங்கன்னா அவங்களுக்கான தடுப்பூசியை வந்து நீங்கள் வந்து போடணும். இப்போ தடுப்பூசின்னு முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ரேபிஸ் ஊசி அவங்களுக்கும் நம்ம வந்து வருடாந்திரம் நம்ம வந்து அவங்களுக்கு போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்க மருந்துகள் அவங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க ஊழியர் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து தோல் பராமரிப்பு அப்படின்றத பற்றி நம்ம முக்கியமாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கிட்டோன்னா நாய்களில் வந்து தோல் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நாய்களையோ பூனைகளையோ நம்ம வீட்டோட வச்சிருக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்மளோடையே கூட படுக்கிறாங்க, நம்மளோடையே பழகும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியமாயிடுது. ஸோ தோலில் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட நம்ம வந்து மருத்துவரை போய் அணுகி நம்ம உடனே வந்து காமிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா சிறியதாக தெரியக்கூடியது திரும்ப பெருசாகக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அது வந்து பெருசாக ஆக ஆக என்ன ஆகிடும்னா உங்களுக்கு வந்து பார்வையில் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. இப்போ பார்க்கும்போது சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம கூட படுக்க வைக்கிறதுக்கே நம்ம யோசனை வரக்கூடிய அளவுக்கு ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆரம்பத்துலேயே நம்ம வந்து கால்நடை மருத்துவர் அணுகி என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஏன்னா தோல் வந்து உள்ளுறுப்பின் வெளிப்பாடு. இப்போ உள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் தோலில் காமிக்கும். நான் உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன் இல்லையா உண்ணி காய்ச்சல்னு சொன்னேன். உண்ணி காய்ச்சலில் பார்த்தீங்கன்னா தோலில் வந்து ரத்த கசிவு வந்து ஒரு வகையான அறிகுறி. இப்போ நம்ம அந்த ரத்த கசிவை வந்து கண்டுக்காமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக வரும்போது தான் நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ வந்து நம்ம முன்னாடியே நம்ம இதை காமிச்சிட்டோம்னா நம்ம உடனே வந்து இதுக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்க முடியும். இப்போ தோலில் வந்து நிறைய நோய்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, பூஞ்சைக்காளான் நோய், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்புறம் வந்து பாரசைட்டுன்னு அதாவது
உண்ணிகள் இருக்குது. உண்ணிகள் வந்து கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியாத பாரசைட்டு அதாவது டெமோடெக்ஸ், கேபீஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து தொடர்ந்து அரிப்பு இருக்கும், அரைச்சிக்கிட்டே இருக்கும், இல்லை கடிச்சிக்கிட்டு இருக்கும் காலில், அந்த மாதிரி இருக்குது. அலர்ஜி அப்படின்றது இருக்குது. அலர்ஜி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உணவு வகையில் வரக்கூடிய அலர்ஜி இருக்குது, இல்லைன்னா டஸ்ட்டு அதாவது

0: அது போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, மகரந்தம், அதனால் வரக்கூடிய அலர்ஜி இருக்குது. டஸ்ட் மைட், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற மேட்டு பெட்டு இதில் இருக்கக்கூடிய டஸ்ட் மைட்னால அலர்ஜி வரும். அதில் பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து காலை கடிச்சிக்கிறது, உடம்பு போட்டு தேய்ச்சிக்கிறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் அதை வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா, பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து இதுக்கு நம்ம தீர்வு காணலைன்னா புண்ணு வந்து பெருசாயிரும், வாடைகள் வர ஆரம்பிச்சிடும், வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதே வந்து கஷ்டமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முடி நிறையா இருக்க நாய்க்கு வந்து நம்ம சில டைம் வந்து முடியை வெட்டிட்டு வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும், ட்ரிம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், மேலே பூசுகிற மருந்துகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பூஞ்சைக்காலனால் வரக்கூடிய நோய்கள்னால் நம்ம வந்து அதுக்கான ஆன்டிஃபங்கல்னு சொல்லுவோம், அது கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சில தோல் பிரச்சனைகள் வந்து நமக்குமே வரக்கூடிய தோல் பிரச்சனைகள் சிலது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேபீஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நம்ம வைத்தியம் பண்ணலைன்னா நம்மளுக்கே வந்து அது வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தீவிரமாக அரிப்பு ஏற்படும், நாய்க்கோ பூனைக்கோ வந்து அரிப்பு ஏற்படும். அது வந்து நம்ம கூடவே வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் அந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போதே நம்ம போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளால் அதை அந்த மாதிரி நோய்களை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். உண்ணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கையில் எடுத்து கீழே போடாதீங்க. கையில் எடுத்து கீழே போடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நூற்றுக்கணக்கான உண்ணிகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நல்ல எரியிற நெருப்பு நம்ம போட்டு விட்டோம்னா அது வந்து இறந்துடும். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு நசுக்கிறதோ இல்லை வந்து கீழே தூக்கி போடுறதோ பண்ணாதீங்க. இப்போ உண்ணிகள் வந்து மேலே இருக்கிற மாதிரியே தான் வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணிகள் வந்து வெளியில் வந்து நம்ம நாய்கள் மேலே ஏறும். அது வந்து நமக்கு வந்து பகல் நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால நாய்களை நம்ம வந்து நாய்களையோ பூனைகளையோ நம்ம வைத்தியம் பார்க்கும்போது நம்மளோட என்விரான்மெண்ட்டுன்றோம் இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து சில டைம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடையும் நம்ம வந்து சுத்தப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதையும் வந்து நீங்கள் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு பழக்கங்கள், உணவு பழக்கங்களில் சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ உணவுனால் வரக்கூடிய அலர்ஜினா அந்த உணவை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கான சில உத்திகள் வந்து கையாளணும். இப்போ சில நாய்க்கு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அலர்ஜியாக இருக்கும், சில நாய்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் அலர்ஜி வரும். இப்போ சில நாய்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவில் சில உணவில் வந்து அலர்ஜி வரும். அந்த மாதிரி இருக்குன்னா அந்த உணவுகளை வந்து நிப்பாட்டணும். இப்போ அது வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து கால்நடை மருத்துவரை தான் நம்ம கேட்கணும், எதெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா உணவு பழக்கங்கள்லேயே சிலது வந்து தவிர்க்கக்கூடியது, அதாவது செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாத சில உணவுகள்னு இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சாக்லேட்டை நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திராட்சை, அது வந்து உலர் திராட்சையோ திராட்சை வகைகள் வந்து நம்ம வந்து கொடுக்கவே கூடாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ்ஸு, ஸ்வீட்னஸ்னால் நம்ம டயபெட்டிஸ்காரங்க சாப்பிட்றோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்ஸு அது வந்து நான் வந்து கொடுக்கக்கூடாது. சில நாய்க்கு வந்து கடலை மிட்டாய் வந்து அலர்ஜியாக இருக்கும். இப்போ அது எது அலர்ஜியாக இருக்குன்றது வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பா வைக்கிறது எப்படி, நாய் பூனைகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு விளக்கி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இதை கேட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுத்துனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்காங்க, அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பா வைக்கிறது அதோட மாடல்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க.
1: என்ன பட்டக்கா, செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு சேவைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் டி சுமதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே
2: முத்தழகு. அதான், செல்ல பிராணிகளை எப்படி பராமரிக்கணும், தடுப்பூசி போட்டு நோய் வராமல் எப்படி தடுக்கணுங்கிறதையும், அதுக்கு எந்தெந்த உணவு கொடுக்கணும், எந்த உணவை கொடுக்கக்கூடாது, இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக புரிய வச்சிட்டாங்களே.
1: அதோட செல்ல பிராணிகள் வளர்ப்பில் இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பற்றியும் சொன்னாங்களே, அதையும் கேட்டிங்களா?
2: கேட்டேன் முத்தழகு, அதையும் தான் கேட்டேன்.
1: அப்புறம் என்னக்கா, உங்கள் பையன் முத்து ஆசைப்பட்ட மாதிரியே நாய்க்குட்டி வளர்க்குறதுக்கு சம்மதத்தை சொல்லிடுங்க.
2: நிச்சயமா முத்தழகு, இந்த விவரங்களத்தையும் சொல்லி நானே என் பையனை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நாய்க்குட்டியை கொடுத்து விடு, சந்தோஷமா வளர்க்கட்டும்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: தட்டைப்பயிறு ரகங்களின் சிறப்பியல்புகள் மற்றும் மருத்துவ குணங்கள். தட்டைப்பயிறு நூற்றாண்டு பழமையான பயிர் வகை பயிராகும். இப்பயிர் முதன் முதலில் ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றி பின் அமெரிக்கா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு பரவிய வெப்பமண்டல ஓராண்டு பயிராகும். ஆப்பிரிக்கா போன்ற வளரும் நாடுகளில் தட்டைப்பயிரிலிருந்து கிடைக்கும் புரதச்சத்து மற்றும் பிற சத்துக்கள் சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை குறைக்கும் முக்கிய பயிராக விளங்குகிறது. வளரும் நாடுகளில் தட்டைப்பயிறு உணவு தானிய உற்பத்தியிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பேணுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதன் இலைகள், முதிராத மற்றும் முதிர்ந்த தானியங்கள் மற்றும் உடைத்த பருப்பு ஆகியவற்றிலிருந்து பேரூட்டம் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கின்றது. இப்பயிர் மனிதனுக்கு மட்டுமல்லாது விலங்குகளுக்கும் குறைந்த செலவில் அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து அளிக்கும் வல்லமை கொண்ட பயிராகும். இப்பயிர் குறைந்த வயதில் வளர்ச்சியடைந்து விளைச்சலை கொடுப்பதால் வளரும் நாடுகளில் தானியங்கள் பயிர் வகை பயிர்களின் பயிர் சுழற்சி முறையில் தானிய பயிர்களின் அறுவடைக்கு முன்னரே அறுவடை செய்வதால் அப்பருவத்தில் மக்களுக்கு ஏற்படும் பசியை தீர்க்கும்

0: பயிராக இருப்பதால் இப்பயிர் பசியை தீர்க்கும் பருவத்தைய பயிர் என்று அழைக்கப்படுகிறது. கோ 7, வம்பன் 3, வம்பன் 4 போன்றவை இதன் ரகங்களாகும். வெண்மை கலந்த பழுப்பு நிறமுடைய சதுர வடிவ விதை கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது இந்த கோ 7 ரகம். அடுத்ததாக வம்பன் 3. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை உடையது. வெளிர் பழுப்பு நிறமுடைய கிட்னி வடிவ விதை கொண்டது. மஞ்சள் தேமல், துரு மற்றும் ஆந்த்ரக்னோஸ் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. பெரிய விதைகளுடன் 25.22% புரதச்சத்து கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. அடுத்ததாக வம்பன் 4. இது ஒருமித்து பூக்கும் மற்றும் முதிர்ச்சி அடையும் தன்மை கொண்டது. புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து கொண்டது. மஞ்சள் தேமல் நோய்க்கு எதிர்ப்பு தன்மை மற்றும் காய் துளைப்பானுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தவிர அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிட ஏற்றது. முதிர்ந்த, முதிராத மற்றும் உடைந்த தானிய பருப்புகளில் புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்புச்சத்து, தாது உப்புக்கள், வைட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் ஆகியவை மனிதனுக்கு பயன்படும் வகையில் கிடைக்கிறது. இவ்வாறு அதிக அளவு சத்துக்கள் தட்டைப்பயிரின் மூலம் மனிதனுக்கு ஒவ்வாத சத்து குறைபாட்டினை போக்கினாலும் அதிலுள்ள மனிதனுக்கு ஒவ்வாத காரணிகளான லெக்டின், ட்ரிப்சின், டேனின், பைட்ரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போன்றவையும் உள்ளது. இவை மனிதனின் உணவு செரிமானத்தை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது. இவற்றின் அளவை நீரில் ஊற வைத்தல், நொதித்தல் மற்றும் வேக வைத்தல் மூலம் குறைக்கலாம். தட்டைப்பயிரிலிருந்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அசை போடும் விலங்குகளுக்கு தட்டைப்பயிறு செடி நல்ல தீவனமாக செயல்படுகிறது. ஊடு பயிராக தட்டைப்பயிறு பயிரிடும் போது கிடைக்கும் சத்து தனித்தனியாக பயிரிடும் போது கிடைக்கும் சத்தை விட பல மடங்கு அதிகமாக கிடைத்து விலங்குகளின் புரத சத்து, செரிமானம், கார்போஹைட்ரேட் ஆகியவற்றின் அளவை அதிகரிக்கிறது. ஆடு வளர்ப்பில் கடலை புண்ணாக்கிற்கு பதிலாக தட்டைப்பயிரின் இலை மற்றும் தாவரத்தில் உள்ள மீதி பயிரின் பாகங்கள் ஆடுகளுக்கு நல்ல சத்தாக உள்ளது. அசை போடும் விலங்கிற்கு மட்டுமல்லாமல் அசை போடா விலங்குகளான கோழி வளர்ப்பிலும் தட்டைப்பயிறு பல சத்துக்களை கொடுத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. தட்டைப்பயிரில் 20% அளவிற்கு கோழி தீவனமாக பயன்படுத்தலாம். தட்டைப்பயிரின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துவதில் தட்டைப்பயிரின் கரையும் நார்ச்சத்துக்கள் மற்றும் புரதச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கேன்சர் செல்களின் வறட்சியை தடை செய்வதில் தட்டைப்பயிரின் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிப்பதில் முக்கிய பங்காக செயல்படுகிறது. தலைமுடிகளின் உதிர்வை குறைத்து முடிகளின் வளர்ச்சிக்கும் மிருது தன்மைக்கும் பளபளப்பிற்கும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சிறுநீரக கல்லை கரைப்பதில் தட்டைப்பயிறு மற்றும் இலையின் சாறு முக்கிய பங்கு வகிக்கிறது. குறைந்த கொலஸ்ட்ரால் அளவிற்கும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைப்பதிலும் தட்டைப்பயிரில் உள்ள ஃபினாலிக் பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல் மூலம் மனிதனின் உடல் நலத்திற்கும் நுண்ணுயிர், வைரஸ் மற்றும் பூஞ்சாணம் ஆகியவற்றிற்கும் எதிர்ப்பு தன்மை கொண்டதாகவும் செயல்படுகிறது. தட்டைப்பயிரில் உள்ள ஒமேகா-3 மற்றும் ஒமேகா-6 கொழுப்பு அமிலங்கள் மூலம் இதய நோய்கள் உருவாகாமல் தடுக்கிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: நிறைவு பெற்றது உழவர் உலகம். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 9 பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். நேரம் 7:59:55. இனி தொடர்வது 8 தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அந்நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இருதரப்பு உறவுகள் நீண்டகால நம்பிக்கை மற்றும் ஜனநாயக மாண்புகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தாராள வெளிப்படையான மற்றும் உள்ளார்ந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டுவர வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மண்டலத்தில் கடல்சார் மற்றும் விமான போக்குவரத்து தடையின்றி செயல்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஐநா கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்களை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியா இந்தோனேஷியா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும், பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கூட்டு செயற்குழு அமைப்புடன் இணைந்து இரு நாடுகளும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் தொழில்நுட்பத்தை ஜகார்த்தா கொண்டு வருவதற்கு உதவிக்கரம் நீட்ட இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அடுத்த மாதம் முதல் 25% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், MRP விலையிலேயே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும், கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாகவும் கூறினார். மதுபான பார்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட மாட்டாது என்றும், மதுபானங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். இணைய வழியில் ஆவணங்களை சமர்ப்பித்து பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை அடுத்த மாதம் 17 முதல் நடைமுறைக்கு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தமது துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதை தெரிவித்த அவர், வீட்டு மனைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றின் முதல் விற்பனைக்கு எனிவேர் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த புதிய நடைமுறையை கொண்டு வருவதற்கான வழிமுறைகள் குறித்தும், தொழில்நுட்ப கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த புதிய நடைமுறை மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். இதனால் அலுவலகங்களில் கூட்ட நெரிசல் கணிசமாக குறையும் என்றும், அலுவலகங்களுக்கு இடையேயான பணிச்சுமை சமநிலைப்படுத்தப்பட்டு பத்திரப்பதிவுகள் விரைவாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுக்காக பொதுமக்கள் அலுவலகங்களில் காத்திருக்க வேண்டிய நிலை மாறும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அனைத்து நலத்திட்டங்களின் பயன்களும் மக்களுக்கு நேரடியாக சென்றடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், திட்ட பயன்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், நிலுவையில் உள்ள திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் இல்லாததால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு தாமதம் ஏற்படும் சூழ்நிலையில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தாவைக்கு அரசு பொறுப்பேற்று 2 கடந்த பிறகும் அரசு வழக்கறிஞர்கள் முழுமையாக நியமிக்கப்படாததால் கீழமை நீதிமன்றங்களில் 100 வழக்குகள் தேக்கமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர்களை மட்டுமே நம்பியிருக்கும் ஏழை எளிய மக்களின் சட்ட பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன்

0: வலியுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நாட்டிங்ஹாமில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அர்ஜென்டினா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அட்லாண்டாவில் 9:30 தொடங்குகிறது. நள்ளிரவு 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். திரைகானம் துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது. பாட்ஷா படப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

நேரம் 8:16. நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் இனி ஆசை படப்பாடல், உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் குரல்களில்.

மனோசித்ரா குரல்களில் நாம் கேட்டு ரசித்தது ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி படப்பாடல். நேரம் 8:32. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலிக்க இருக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் திருமூர்த்தி படப்பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 8:39, 40 நொடி.

எஸ்பி பாலசுப்ரமணியம் தேனி குஞ்சரம்மா குரல்களில் ஒலிவளம் வர இருக்கிறார் முத்து.

0: திரைகானம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இனி கேட்கலாம் அறிவியல் நேரம்.
1: புள்ளியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமா

0: மாயாவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
1: மேடம், புள்ளியியல் இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இந்த பேர் எதை குறிக்கிறது?
2: புள்ளியியல் என்பது தரவுகளை சேகரித்தல், ஒழுங்கமைத்தல், பகுப்பாய்வு செய்தல், விளக்கம் அளித்தல் மற்றும் காட்சிப்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய கணிதத்தின் ஒரு பிரிவாகும். இது தரவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கவும், நிஜ உலக சூழல்களில் உள்ள மாறுபாடுகள் மற்றும் நிச்சயமற்ற ரேண்டம் சொல்லுவாங்க தன்மைகளை புரிந்து கொள்ளவும் நமக்கு உதவுகிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற சொல், புள்ளியியல் என்ற சொல் ஸ்டேட்டஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. இச்சொல் எண்களின் தொகுப்பு அல்லது அரசியல் அரசு, பொலிட்டிக்கல் ஸ்டேட் என்று பொருள்படும். இது ஆரம்பத்தில் ஒரு நாட்டின் நிலையை விவரிக்க அரசாங்கங்களால் பயன்படுத்தப்பட்ட தரவுகளை குறிக்கவே பயன்படுத்தப்பட்டது.
1: மேடம், புள்ளியியலுக்கும் கணிதத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன?
2: புள்ளியியலும் கணிதமும் நெருங்கிய தொடர்புடைய துறைகள். ஆனால் அவை தரவுகளை பகுப்பாய்வு செய்வதிலும், ஈக்குவேஷன்ஸ் தீர்ப்பதிலும், வெவ்வேறு அம்சங்களிலும் முறைகளிலும் கவனம் செலுத்துகின்றன. முக்கிய வேறுபாடுகள் என்றால், முதலில் வரையறை கோணத்தின்படி பார்த்தால், கணிதம் இது எண்கள், அளவுகள், கட்டமைப்புகள் மற்றும் வடிவங்களை பற்றிய ஒரு நுண்மையான ஆய்வு ஆகும். இதில் இயற்கணிதம், வடிவியல், நுண்கணிதம் மற்றும் பல பகுதிகள் அடங்கும். பல்வேறு அளவு சார்ந்த சிக்கல்களை தீர்க்க பயன்படும் அடிப்படை கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் கணிதம் வழங்குகிறது. புள்ளியியல் கணிதத்தின் ஒரு பிரிவாகும். இது குறிப்பாக தரவுகளை சேகரித்தல், பகுப்பாய்வு செய்தல், விளக்குதல், வழங்குதல் போன்றவற்றை கையாளுகிறது. இது மாதிரி தரவுகளின் அடிப்படையில் மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களை செய்தல் கவனம் செலுத்துகிறது மற்றும் அனுபவ ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு உதவுகிறது. மேலும் நோக்கம் என்ற கண்ணோட்டத்தோடு பார்த்தால், கணிதம் தின் நோக்கம் கோட்பாடு கட்டமைப்புகளை உருவாக்குவது, சூத்திரங்களை உருவாக்குவது மற்றும் தரக்ரீதியான பகுத்தறிவு மற்றும் அளவு சார்ந்த பகுப்பாய்வை பயன்படுத்தி ஈக்குவேஷன்ஸை தீர்ப்பதாகும். இது பெரும்பாலும் நிறுவனங்கள் மற்றும் உண்மைகளை நிறுவுவதில் அதிக அக்கறை கொண்டுள்ளது. ஆனால் புள்ளியியலின் நோக்கம் தரவுகளிலிருந்து சுருக்கி முடிவுகளை எடுப்பதாகும். இது பெரும்பாலும் பயன்பாட்டு ரீதியானது. நிஜ உலக சூழ்நிலைகள், நிச்சயமற்ற தன்மை மற்றும் தரவுகளில் உள்ள மாறுபாடுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. முறைகள் என்ற கண்ணோட்டத்தின் படி பார்த்தால், கணிதம் இயற்கை கணிதம், இயற்கணிதம் கையாளுதல், நுண்கணிதம் வகையிடல் மற்றும் தொகையிடல் மற்றும் தேற்ற நிரூபணம் போன்ற நுட்பங்களையும் முறைகளையும் உள்ளடக்கியது. புள்ளியியல் தரவுகளை விளக்குவதற்கு விளக்க புள்ளியியல், சராசரி, இடைநிலை, முகடு, இது வந்து ஆவரேஜ், மீடியன், மோட், அனுமான புள்ளியியல், கருதுகோள் சோதனை, நம்பிக்கை இடைவெளிகள் மற்றும் பின்னடைவு பகுப்பாய்வு போன்ற முறைகளை பயன்படுத்துகிறது. பயன்பாடுகள் என்ற கோணத்தின் பார்த்தால், கணிதம் இயற்பியல், பொறியியல், பொருளாதாரம் மற்றும் கணினி அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. புள்ளியியல் சமூக அறிவியல், சுகாதாரம், வணிக பகுப்பாய்வு, விளையாட்டு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது தரவு பகுப்பாய்வும் விளக்கமும் மிக முக்கியமானவை. படிப்பின் தன்மை என்ற கோணத்தில் பார்த்தால், கணிதம் பெரும்பாலும் துல்லியமான மற்றும் சரியான அளவுகள் மற்றும் கட்டமைப்புகளுடன் பணிபுரிவதை உள்ளடக்கியது. புள்ளியியல் இது மாறுபாடு மற்றும் நிச்சயமற்ற தன்மை, அதாவது ரேண்டம்னஸ், அதை கையாளுகிறது. முழுமையற்ற தகவல்களின் அடிப்படையில் மதிப்பீடுகளையும் கணிப்புகளையும் செய்வது இதற்கு தேவைப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால், கணிதம் பல்வேறு கணக்கீடுகள் மற்றும் கோட்பாடுகளுக்கு தேவையான கருவிகளையும் நுட்பங்களையும் வழங்கினாலும், புள்ளியியல் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி தரவுகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை புரிந்து கொள்கிறது.
1: மேடம், புள்ளியியல் துறையின் தொடக்க புள்ளியாக எந்த நிகழ்வை குறிப்பிடுவீர்கள்?
2: புள்ளியியலின் தொடக்க புள்ளி பெரும்பாலும் 17ஆம் நூற்றாண்டில் ஜான் கிராண்டின் பணிகளால் குறிப்பிடப்படுகிறது. 1662ஆம் ஆண்டில் கிராண்ட் இறப்பு பட்டியல்கள் மீதான இயற்கை மற்றும் அரசியல் அவதானிப்புகள் என்ற நூலை வெளியிட்டார். இது புள்ளியியல் முதல் குறிப்பிடத்தக்க படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் லண்டனில் இறப்பு தரவுகளை பகுப்பாய்வு செய்து மக்கள் தொகை இயக்கியவியல் மற்றும் அனுமானங்களை செய்தார். இது நவீன புள்ளியியல் முறைகளுக்கு அடித்தளம் இட்டது. இருப்பினும் பியர் சைமன் லாப்லெஸ், கார்ல் பியர்சன் மற்றும் ரெனால்ட் எஃப் ஏ ஃபிஷர் உள்ளிட்ட பல கணிதவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் பங்களிப்புடன் புள்ளியியல் ஒரு முறையான துறையாக வளர்ந்தது.
1: மேடம், இந்த துறையில என்னென்ன வகைகள்லாம் இருக்கு?
2: புள்ளியியல் பொதுவாக இரண்டு முக்கிய கிளைகளாக பிரிக்கலாம். விளக்க புள்ளியியல், அனுமான புள்ளியியல். விளக்க புள்ளியியல் இது தரவுகளை எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சுருக்கி ஒழுங்கமைக்கும் முறைகளை உள்ளடக்கியது. மைய போக்கின் அளவீடுகளை, அதாவது ஆவரேஜ்,

0: மீடியன், மோடு மற்றும் பரவலின் அளவீடுகளை, வீச்சு, மாறுபாடு, திட்ட விளக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன் கணக்கிடுவது. அத்துடன் தரவுகளை காட்சிப்படுத்த வரைபடங்கள் மற்றும் அட்டவணைகளை, நிகழ்தழவு வரைபடங்கள், வட்ட விளக்கப்படங்கள் போன்றவை, அதாவது பார் டயக்ராம்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ் போன்றவை பயன்படுத்துவது ஆகியவை பொதுவான நுட்பங்களில் அடங்கும். அனுமான புள்ளியியல். இந்த கிளை ஒரு தரவு மாதிரியின் அடிப்படையில் ஒரு மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களையும் கணிப்புகளையும் செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இது கருதுகோள் சோதனை, நம்பிக்கை இடைவெளிகள், பின்னடைவு பகுப்பாய்வு மற்றும் மாறுபாட்டு பகுப்பாய்வு, அதாவது அனோவா, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அனோவான்னு சொல்லுவாங்க, உள்ளிட்ட பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்துகிறது. நிச்சயமற்ற தன்மை இருக்கும் போது, அதாவது ரேண்டம்னஸ் இருக்கும் போது, ஆராய்ச்சியாளர்கள் முடிவுகளை எடுக்கவும் தீர்மானங்களை மேற்கொள்ளவும் அனுமான புள்ளியியல் உதவுகிறது.
1: மேடம், தரவு அதாவது டேட்டா, இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதுல என்ன வகைகள்லாம் இருக்கு?
0: தரவு, புள்ளி விவரங்களில் தரவு என்பது அளவிடக்கூடிய அல்லது எண்ணிக்கையாக குறிப்பிடக்கூடிய மதிப்புகள் அல்லது அவதானிப்புகளின் தொகுப்பை குறிக்கிறது, அதாவது கவுண்டபிள் அண்ட் ஃபைனைட். இது உண்மைகள், புள்ளி விவரங்கள் அல்லது நிஜ உலக நிகழ்வுகளின் பிரதிநிதித்துவங்களை உள்ளடக்கியது மற்றும் புள்ளி விவர பகுப்பாய்விற்கான அடிப்படை அங்கமாக விளங்குகிறது. புள்ளி விவரங்களில் தரவின் வகைகள். அளவுசார் தரவு, அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டா. இவ்வகை தரவு எண் மதிப்புகளை குறிக்கிறது மற்றும் ஒரு அளவுகோலில் அளவிடப்படக்கூடியது. இது மேலும் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. அதாவது குவான்டிடேட்டிவ் டேட்டா ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது, அதாவது டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. டிஸ்கிரீட் டேட்டா என்பது தனித்த தரவு. இவ்வகை அளவுசார் தரவு தனித்தனி மதிப்புகளை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, கார்களின் எண்ணிக்கை, இது போன்றது டிஸ்கிரீட் டேட்டா எனப்படும். தொடர் தரவு. இவ்வகை தரவு ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் எந்த மதிப்பையும் பெறக்கூடியது மற்றும் அளவிடக்கூடியது ஆகும். எடுத்துக்காட்டாக உயரம், எடை, வெப்பநிலை, இது போன்று. பண்புசார் தரவு. புள்ளி விவரங்களில் தரவுகள் இரண்டு வகை சொன்னால, ஒன்று வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா, அளவுசார் தரவு, அது ரெண்டா பிரிச்சோம், டிஸ்கிரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா. இன்னொன்று வந்து பண்புசார் தரவு, அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இது வகைப்பாட்டு தரவு, கேட்டகரிக்கல் டேட்டா என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகை தரவு எண்களால் அளவிட முடியாத பண்புகள் அல்லது தன்மைகளை குறிக்கிறது. இது மேலும் பின்வருமாறு பிரிக்கப்படுகிறது. அதாவது குவாலிட்டேட்டிவ் டேட்டா இரண்டு வகையாக பிரிக்கப்படுகலாம், நாமினல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா. நாமினல் டேட்டானா பெயரளவு தரவு. இவ்வகை தரவில் உள்ளார்ந்த பெயரளவு தரவு நாமினல் டேட்டா. பெயரளவு தரவு நாமினல் டேட்டா. இவ்வகை தரவில் உள்ளார்ந்த வரிசை முறை ஏதுமில்லை. இது தரவை தனித்தனி குழுக்களாக வகைப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக ஜெண்டர், பாலினம், தேசியம், நிறம் போன்றவை நாமினல் டேட்டா என்று சொல்லலாம். வரிசைசார் தரவு ஆர்டினல் டேட்டா. இவ்வகை தரவு ஒரு வரையறுக்கப்பட்ட வரிசை அல்லது தரவரிசையை கொண்டுள்ளது, ஆனால் வகைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை துல்லியமாக அளவிடுவதில்லை. எடுத்துக்காட்டாக சமூக பொருளாதார நிலை, ஓகே, எக்கனாமிக், சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ், அந்த குறைவு, நடுத்தரம், உயர்வு, கருத்து கணிப்பு, பதில்கள், திருப்தி, நடுநிலை, அதிருப்தி, இதெல்லாம் வந்து ஆர்டினல் டேட்டால கொண்டு வரலாம். புள்ளி விவர ஆய்வுகளில் துல்லியமான தரவு சேகரிப்பு, பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்திற்கு இந்த வேறுபாடுகளை புரிந்து கொள்வது அவசியமாகும்.
1: மேடம், சாம்பிளிங் அதாவது மாதிரி எடுத்தல், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இதுல என்னென்ன வகைகள் இருக்கு?
0: புள்ளியியல் மாதிரி எடுத்தல் என்பது ஒரு பெரிய மக்கள் தொகையின் பண்புகளை மதிப்பிடுவதற்காக அதிலிருந்து தனி நபர்கள், பொருட்கள் அல்லது அவதானிப்புகளின் ஒரு துணை தொகுப்பை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையை குறிக்கிறது. ஒரு முழு மக்கள் தொகையையும் ஆய்வு செய்து நடைமுறைக்கு சாத்தியமற்றதாகவே அல்லது இயலாததாகவோ இருக்கலாம் என்பதால் மாதிரியின் பகுப்பாய்வின் அடிப்படையில் மக்கள் தொகையை பற்றி அனுமானங்களை செய்ய மாதிரி எடுத்தல் ஆராய்ச்சியாளர்கள் அனுமதிக்கிறது. மாதிரி எடுத்தலின் வகைகள். பல வகையான மாதிரி எடுத்தல் முறைகள் உள்ளன. அவற்றை பரவலாக இரண்டு முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தலாம். நிகழ்தகவு மாதிரி எடுத்தல், எளிய சமவாய்வு மாதிரி எடுத்தல், முறைப்படுத்தப்பட்ட மாதிரி எடுத்தல், அடுக்குமுறை மாதிரி எடுத்தல், குழும மாதிரி எடுத்தல். பல வகையான மாதிரி எடுத்தல் முறைகள் உள்ளன. அவற்றை பரவலாக இரண்டு முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தலாம். நிகழ்தகவு மாதிரி எடுத்தல், நிகழ்தகவற்ற மாதிரி எடுத்தல். நிகழ்தகவு மாதிரி எடுத்தலில் எளிய சமவாய்ப்பு மாதிரி எடுத்தல், முறைப்படுத்தப்பட்ட மாதிரி எடுத்தல், அடுக்குமுறை மாதிரி எடுத்தல், குழும மாதிரி எடுத்தல் என்று நாலு வகையாக பிரிக்கப்படலாம். நிகழ்தகவற்ற மாதிரி எடுத்தலை வசதியான மாதிரி எடுத்தல், தீர்மான அல்லது நோக்க மாதிரி எடுத்தல், பணிப்பந்து மாதிரி எடுத்தல், ஒதுக்கீட்டு மாதிரி

0: எடுத்தல் என்று நாலு வகையாக பிரிக்கலாம்.
1: மாதிரி எடுப்பதில் ஏற்படும் சார்பு தன்மை பத்தி சொல்லுங்க.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரியானது அது எடுக்கப்பட்ட மக்கள் தொகையை பிரதிநிதித்துவப்படுத்தாத போது மாதிரி சார்பு ஏற்படுகிறது. இது ஒரு தலைபட்சமான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது. தவறான முடிவுகளை உருவாக்கலாம் மற்றும் ஆராய்ச்சி முடிவுகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கலாம். குறைபாடுள்ள மாதிரி முறைகள், சீரற்ற தேர்வு அல்லது பதிலளிப்பு சார்புகள் போன்ற பல்வேறு மூலங்களிலிருந்து மாதிரி சார்பு ஏற்படலாம்.
1: மேடம், விவரிப்பு புள்ளியியல் அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்

0: அல்லது பதிலளிப்பு சார்புகள் போன்ற பல்வேறு மூலங்களிலிருந்து மாதிரி சார்பு ஏற்படலாம்.
1: மேடம், விவரிப்பு புள்ளியியல் அதாவது டிஸ்கிரிமினன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன?
0: மாதிரி சார்பின் வகைகள் வந்து தேர்வு சார்பு, பதிலளிக்காமை சார்பு, தப்பி பிழைத்தவர் சார்பு, விளக்கு சார்பு, தன்னார்வ பதில் சார்பு என்று ஐந்து வகையாக பிரிக்கலாம். மாதிரி எடுத்தல் மற்றும் மாதிரி சார்பு ஆகிய கருத்துக்களை புரிந்து கொள்வதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் மாதிரிகளை உண்மையாகவே மக்கள் தொகையை பிரதிநிதித்துவப்படுத்துவதை உறுதி செய்யவும் சரியான முடிவுகளை பெறவும் சிறந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியும்.
1: மேடம், விவரிப்பு புள்ளியியல் அதாவது டிஸ்கிரிமினன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படினா என்ன?
0: விவரிப்பு புள்ளி விவரத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், மெஷர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. முதலாவதாக மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவீடுகள். அது மையப்போக்குன்னு சொன்னாவே மையப்பகுதி, ஒரு தரவுகளின் மையப்பகுதியை குறிக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன், மீடியன், மூட், அதாவது சராசரி, இடைநிலை, முகடு. சராசரி என்பது தரவு தொகுப்பின் சராசரி மதிப்பு. இடைநிலை என்பது தரவுகள் வரிசைப்படுத்தப்படும் போது அமையும் நடு மதிப்பு. முகடு மோட் என்பது தரவு தொகுப்பில் மிக அடிக்கடி இடம்பெறும் மதிப்பு. இரண்டாவதாக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் இரண்டாவது பகுதியாக காணப்படுவது மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், பரவல் அளவீடுகள். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்ச், குவார்டைல் ரேஞ்ச், இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதில் வேரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாறுபாடு, சராசரியிலிருந்து உள்ள வேறுபாடுகளின் வர்க்கங்களின் சராசரி. இது தரவு எவ்வளவு பரவி உள்ளது என்பதை குறிக்கிறது. திட்ட விலக்கம் அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ திட்ட விலக்கம் என்பது மாறுபாட்டின் வர்க்க மூலம். இது தரவின் அதே அலகுகளில் தரவு பரவலை அளவிடுகிறது. வீச்சு ரேஞ்ச், தரவு தொகுப்பில் உள்ள அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம். கால்மானங்களுக்கு இடைப்பட்ட வீச்சு இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், இது வந்து தரவின் நடுப்பகுதியில் உள்ள 50 விழுக்காடுக்கான வீச்சு, அதாவது Q3 to Q1. இது மைய பாதியின் பரவலை குறிக்கிறது. மூன்றாவதாக டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கறது அதிர்வெண் அளவீடுகள், மெஷர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று கவுண்ட்டு, இன்னொன்று பர்சன்டேஜ். அதாவது கவுண்ட் எண்ணிக்கை, மொத்த அவதானிப்புகளின் அப்சர்வேஷன்ஸின் எண்ணிக்கை. பர்சன்டேஜ்னா சதவீதம், மொத்த எண்ணிக்கைகளுடன் ஒப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட வகையின் விகிதம். இது பெரும்பாலும் வகைசார் தரவுகளை விவரிக்க பயன்படுகிறது.
1: மேடம், அனுமான புள்ளியியல் அதாவது இன்ஃபெரென்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படின்னா என்ன?
0: அனுமான புள்ளியியல் இன்ஃபெரென்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஹைபோதீஸ் டெஸ்டிங், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அனுமானங்கள் எடுக்கணும். ஸோ கருதுகோள் சோதனை, ஹைபோதீஸ் டெஸ்டிங். இது என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட், அப்புறம் எஃப் டெஸ்ட், ஃபிஷர்ஸ் டெஸ்ட், அப்புறம் கை ஸ்கொயர் டெஸ்ட். இது மாதிரி மூணு விதமான டெஸ்ட்டுங்களாம் இருக்குது. டி சோதனைகள் இரண்டு குழுக்களின் சராசிகளை ஒப்பிட பயன்படுகின்றன. அனோவா மாறுபாட்டு பகுப்பாய்வு, மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்களின் சராசரிகளை ஒப்பிடுகிறது. கை ஸ்கொயர் டெஸ்ட் கை வர்க்க சோதனை, வகைசார் மாறிகளுக்கு கேட்டகோரிக்கல் வேரியபிள்ஸ் இடையிலான உறவுகளை மதிப்பிடுகிறது. கான்பிடன்ஸ் இன்டர்வல்ஸ் இன்னொரு விதமாக பார்க்கலாம் இன்ஃபெரென்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. அது வந்து நம்பிக்கை இடைவெளிகள், ஒரு குறிப்பிட்ட அளவிலான நம்பிக்கையுடன் நம்ம பார்க்க வேண்டிய நம்பிக்கை இடைவெளிகள் ஆகும்.
1: பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்ல முடியுமா?
0: பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் 1893 June 29 நாள் கல்கத்தாவில், தற்போது கொல்கத்தா என்று அழைக்கப்படுகிறது, பிறந்த ஒரு இந்திய புள்ளியியல் நிபுணர் ஆவார். இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை முடித்து பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அங்கு கார்ல் பியர்சன் புள்ளியியல் முறைகளால் ஈர்க்கப்பட்டார். இந்தியா திரும்பிய மகாலனோபிஸ் புள்ளியியல் துறையில் ஒரு முக்கிய ஆளுமையாக திகழ்ந்தார். இவரின் பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை ISI, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவினார். 1931 மகாலனோபிஸ் கொல்கத்தாவில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை நிறுவினார். இது புள்ளியியல் ஆராய்ச்சி மற்றும் கல்விக்கான ஒரு முன்னணி நிறுவனமாக திகழ்கிறது. இரண்டாவதாக பார்த்தா ரொம்ப ஃபேமஸான மகாலனோபிஸ் டிஸ்டன்ஸ், பல மாறி புள்ளியியல், மல்டிவேரியட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மாறிகளுக்கு இடையிலான தொடர்புகளை கணக்கில் கொள்ளும் மகாலனோபிஸ் தொலைவு எனும் அளவீட்டு முறையை இவர் உருவாக்கினார். கிளஸ்டர் அனாலிசிஸ் மற்றும் கிளாசிஃபிகேஷன், இந்த அளவீடுகளை மிக அவசியமானதாகும். மூன்றாவதாக அவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடலில் புள்ளியியலின் பயன்பாடு. இந்தியாவின் பொருளாதார மேம்பாட்டு திட்டமிடலில் புள்ளியியல் முறை

0: பயன்படுத்துவதில் மஹாலனோபிஸ் முக்கிய பங்காற்றினார். பொருளாதார திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்விற்கு புள்ளியியல் தரவுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இந்தியாவின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இவர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். நாலாவதாக இவருடைய பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிள் சர்வீஸ், அதாவது மாதிரி ஆய்வுகளுக்கான பங்களிப்புகள், மாதிரி எடுத்தல் மற்றும் ஆய்வு முறைகளில் புதிய நுட்பங்களை அறிமுகப்படுத்திய இவர் பல்வேறு துறைகளில் புள்ளியியல் பயன்பாடுகளுக்கான அடித்தளத்தை அமைத்தார்.
1: மேடம், சார் ரொனால்ட் ஃபிஷர் புள்ளியியல் துறைக்கு இவருடைய பங்களிப்பு என்ன?
0: சார் ரொனால்டு ஃபிஷர் என்றவர் 1890 February 17 அன்று லண்டனில் பிறந்த ஒரு பிரிட்டிஷ் புள்ளியியல் நிபுணர் மற்றும் மரபியல் நிபுணர் ஆவார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற இவர் அங்கு புள்ளியியல் கோட்பாடு மற்றும் முறைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினார். ஃபிஷரின் பணிகள் மரபியல், விவசாயம் போன்ற புள்ளியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை உள்ளடக்கியிருந்தன. பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நவீன புள்ளியியலை உருவாக்குதல், பரிசோதனை வடிவமைப்பு மற்றும் புள்ளியியல் அனுமானம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் ஆகியவற்றில் இவர் மேற்கொண்ட புதுமையான பணிகளுக்காக நவீன புள்ளியியலின் தந்தை என்று ஃபிஷர் பெரும்பாலும் போற்றப்படுகிறார். அனோவா, மாறுபட்ட பகுப்பாய்வு, அதாவது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அறிவியல் பரிசோதனைகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் குழு சராசரிகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை மதிப்பிடும் அனோவா நுட்பத்தை இவர் உருவாக்கினார். ஃபிஷர்ஸ் இன் எக்ஸாக்ட் டெஸ்ட், அதாவது இரண்டு வகைப்பாட்டு மாறிகளுக்கு கேட்டகோரிக்கல் வேரியபிள்ஸ் இடையிலான தொடர்புகளின் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு சிறிய மாதிரி அளவுகளுக்கான இந்த புள்ளியியல் சோதனையை இவர் அறிமுகப்படுத்தினார். நான்காவதாக, அதிகபட்ச நிகழ்தகவு மதிப்பீடு, மேக்சிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷன். நிகழ்தகவு சார்பை அதிகப்படுத்துவதன் மூலம் அளவு பொருட்களை பராமீட்டர்ஸ் மதிப்பீடும் இம்முறையை மேம்படுத்துவதில் ஃபிஷர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். ஐந்தாவதாக, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன், மரபியலில் இவர் முக்கிய பங்களிப்புகளை வழங்கினார். குறிப்பாக மரபணு வேறுபாட்டிற்கும் இயற்கை தேர்வுக்கும் இடையிலான தொடர்பை விளக்கும் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் என்ற தேற்றத்தை இவர் உருவாக்கினார்.
1: மேடம், சிஆர் ராவ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் பங்களிப்பு பத்தி சொல்ல முடியுமா?
0: சிஆர் ராவ் கல்யம்படி ராதாகிருஷ்ண ராவ், 1920 September 10 இந்தியாவின் மதேரானில் பிறந்தார். கணிதம் மற்றும் புள்ளியியல் துறைகளில் கல்வி பயின்ற இவர் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் பட்டங்களை பெற்றார். பின்னர் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெர்க்கலியில் தனது முனைவர் பட்டத்தை நிறைவு செய்தார். புள்ளியியல் துறையில் ராவின் பங்களிப்புகள் மிக ஆழமானவை மற்றும் பரந்த அளவிலானவை. பல முக்கிய புள்ளியியல் கோட்பாடுகள் மற்றும் முறைகளை உருவாக்கியதற்காக இவர் புகழ்பெற்றவர். அவற்றில் சில பின்வருமாறு காணலாம். முதலில், சிஆர் ராவ் தொலைவு, அதாவது சிஆர் ராவ் டிஸ்டன்ஸ் என்பது நிகழ்தகவு பரவல்களுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இடையிலான தூரத்தை அளவிடும் முறை. இது பல்வேறு புள்ளியியல் கருதுகோள்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. இரண்டாவதாக, ராவ் பிளாக்வெல் தேற்றம், அதாவது ராவ் பிளாக்வெல் தியரம். இது என்னன்னா, மதிப்பீட்டாளர்களுக்கு எஸ்டிமேட்டர்ஸ்க்கு மேம்படுத்துவதற்கான வழியை வழங்கும் ஒரு அடிப்படை தேற்றமாகும். இது புள்ளியியல் அனுமானத்திற்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் மிக முக்கியமானது. மூன்றாவதாக, பல்மாறி பகுப்பாய்வு, அதாவது மல்டிவேரியட் அனாலிசிஸ். பல்மாறிகளை உள்ளடக்கிய தரவுகளை கையாளும் பல்மாறி புள்ளியியல் பகுப்பாய்வு துறையில் இவர் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை ஏற்படுத்தினார். தனது பணிவாழ்வில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இயக்குனர் மற்றும் பென்சிலாவியா மாநில பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு மதிப்புமிக்க நிறுவனங்களில் பேராசிரியர் போன்ற முக்கிய பதவிகளை ராவ் வகித்தார். இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் நிறுவதில் முக்கிய பங்காற்றிய இவர் பல ஆண்டுகள் அதன் இயக்குநராகவும் பணியாற்றினார். புள்ளியியல் துறையில் 400 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் பல முக்கிய நூல்களையும் ராவ் இணைந்து எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தில் புள்ளியியல் துறையில் 400 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் பல முக்கிய நூல்களையும் ராவ் எழுதியுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் மதிப்பு மிக்க பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் விருதுகள் உள்பட பல விருதுகளை பெற்றுள்ள இவர் உலகம் முழுதும் உள்ள பல்வேறு அறிவியல் கழகங்களிலும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நவீன புள்ளியியல் கோட்பாடு மற்றும் நடைமுறையின் வளர்ச்சியில் இவரது பணிகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் 20ஆம் மற்றும் 21ஆம் நூற்றாண்டுகளின் மிகவும் செல்வாக்கு மிக்க புள்ளியியலாளர்களில் ஒருவராக இவர் திகழ்ந்தார்.
1: மேடம், புள்ளியியல் துறைக்கு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்களுடைய பங்களிப்பு என்ன?
0: செவிலியர் சேவையில் முன்னோடியாக திகழ்ந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் புள்ளியியல் துறைக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கியுள்ளார். கிரிமிய போரின் போது அவர் மேற்கொண்ட பணிகள் பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தில்

0: புள்ளியியல் பகுப்பாய்வின் முக்கியத்துவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. அவருடைய முக்கிய பங்களிப்புகள் பின்வருமாறு பார்க்கலாம். தரவு காட்சிப்படுத்தல், அதாவது டேட்டா விசுவலைசேஷன். தரவுகளை முன்வைக்க வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்களை பயன்படுத்தியவர்களில் நைட்டிங்கேல் முதன்மையானவர்.
1: மேடம், இந்திய புள்ளியியல் நிறுவனத்தின் வரலாற்றை பற்றி விவரிக்க முடியுமா?
0: இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்திய புள்ளி விவர கழகம், இது வந்து 1920 நிறுவப்பட்டது. கொல்கத்தாவின் பிரசிடென்சி கல்லூரியின் இயற்பியல் பேராசிரியரான பிரசாந்த் சந்திர மகாலனோபிஸ் என்பவரால் இது நிறுவப்பட்டது. மழை, பொழிவு, வெள்ளம் மற்றும் கல்வி தொடர்பான தரவுகளை பகுப்பாய்வு செய்வதற்காக அவர் ஒரு சிறிய புள்ளி விவர ஆய்வகத்தை அமைத்தார். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதிகாரப்பூர்வமாக 1932 April 28 பதிவு செய்யப்பட்டது. ஆராய்ச்சி மற்றும் வழிமுறைகள் சங்கியா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற இதழை தொடங்கியது. சங்கியா, இந்தியன் ஜேர்னல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1933 தொடங்கப்பட்டது. மேலும் பயிர் விளைச்சல் மற்றும் நுகர்வோர் செலவினங்களை அளவிட குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான மாதிரி ஆய்வு சாம்பிள் சர்வே முறைகளை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் 2வது 5 திட்டத்திற்கான மகலனோபிஸ் உத்தியை, அதாவது மகலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி வகுத்தது. இது போருக்கு பிந்தைய தொழில் மயமாக்கலை முன்னெடுத்தது. 1959 இந்திய நாடாளுமன்றம் இதனை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் என அறிவித்து பட்டங்களை வழங்கும் அதிகாரத்தையும் வழங்கியது. இந்தியாவின் முதல் மின்னணு கணினியை 1953 வடிவமைத்து உருவாக்கியது மற்றும் முதல் டிஜிட்டல் கணினியை 1956 இறக்குமதி செய்தது. கொல்கத்தாவிலிருந்து டெல்லி, பெங்களூரு, சென்னை மற்றும் தேஜ்பூர் ஆகிய முக்கிய நகரங்களுக்கும் தனது செயல்பாடுகளை விரிவுபடுத்தியது.
1: மேடம், இந்த சர்வேஸா டிசைன் பண்றதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க?
0: ஆய்வுகளை வடிவமைப்பதில் புள்ளி விவரங்களின் பயன்பாடு, சாம்பிளிங் மெத்தட், மாதிரி எடுக்கும் முறை, பதில் அளிப்பவர்களை தேர்ந்தெடுப்பதில் அறிவியல் பூர்வமான மற்றும் பாரபட்சமற்ற முறையை, எடுத்துக்காட்டாக சம வாய்ப்பு அல்லது அடுக்கு மாதிரி முறை உறுதி செய்கிறது. இதன் மூலம் மக்கள் தொகையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அறியப்படுத்தாக அமைகிறது. மற்றும் மாதிரி அளவு கணக்கீடு, விரும்பிய நம்பிக்கை நிலைகள், அதாவது கான்பிடன்ஸ் லெவல்ஸ் மற்றும் பிழை வரம்புகளின் மார்ஜின்ஸ் ஆஃப் எரர் அடிப்படையில் செலவு மற்றும் துல்லியம் ஆகியவற்றை இடையே சமநிலையை ஏற்படுத்த தேவையான பதிலளிப்பவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட புள்ளி விவர சூத்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பிழை கட்டுப்பாடு அல்லது மாதிரி பிழைகள், கணித ரீதியான விலகல்கள் அளவீட்டு குறிக்கிறது. மேலும் மாதிரி சாராத பிழைகளை, எடுத்துக்காட்டாக பதில் அளிக்காததால் ஏற்படும் சார்பு நிலை கண்டறிந்து சரி செய்ய உதவுகிறது. மற்றும் தரவு சரிபார்ப்பு, கேள்வித்தாளில் உள்ள கேள்விகள் சீரான தன்மையுடன் இருப்பதையும் அதை எதை அளவிட வேண்டுமோ அதையே அளவிடுவதையும் உறுதி செய்ய முன்னோடி சோதனைகள் மற்றும் நம்பகத்தன்மை அளவீடுகள், எடுத்துக்காட்டாக குரான்பாக்ஸ் அல்பா பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் சேகரிக்கப்பட்ட தரவுகள் உடனடியாக விவரிப்பு அல்லது அனுமான பகுப்பாய்விற்கு, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஆர் இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ் ஏற்ற வகையில் இருப்பதை உறுதி செய்ய கேள்விகள் குறிப்பிட்ட வடிவங்களில் லிக்கர்ட் அளவுகோல்கள் அமைக்கப்படுகின்றன.
1: பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது உயிரியல் புள்ளியியல், இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? இது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் நம்ம?
0: உயிரியல் புள்ளியியல் என்பது உயிரியல், மருத்துவம் மற்றும் பொது சுகாதாரத்தில் பயன்படுத்தப்படும் புள்ளியியலின் ஒரு பிரிவாகும். இது உயிரினங்களின் காணப்படும் இயற்கையான மாறுபாடுகளை கையாள கணித கருவிகளை வழங்குகிறது. இதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் உயிரியல் தரவுகளிலிருந்து நம்பகமான முடிவுகளை எடுக்க முடிகிறது. மருத்துவ பரிசோதனைகள், அதாவது புதிய மருந்துகள், தடுப்பூசிகள் அல்லது மருத்துவ சாதனங்கள் மனித பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானவை மற்றும் பயனுள்ளவையா என்பதை தீர்மானிக்க பரிசோதனைகளை வடிவமைத்து பகுப்பாய்வு செய்தல், நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன மற்றும் நோய் பரவலை எவ்வாறு தடுப்பது என்பதை புரிந்து கொள்வதற்காக நோய்களின் தோற்றம், வடிவங்கள் மற்றும் ஆபத்து காரணிகளை கண்காணித்தல், பரம்பரை நோய்களுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட மரபணு மாற்றங்களை கண்டறியவும் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவத்தை உருவாக்கவும் மிகப்பெரிய டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ வரிசை முறை தரவு தொகுப்புகளை பகுப்பாய்வு செய்தல், பொது சுகாதார கொள்கை, அதாவது அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்கள் சிறந்த சுகாதார திட்டங்களை வடிவமைக்கவும் சுற்றுச்சூழல் சுகாதார அபாயங்களை கணிக்கவும் மருத்துவ வளங்களை ஒதுக்கீடு செய்யவும் உதவும் வகையில் சுகாதார தரவுகளை மதிப்பீடு செய்தல்.
1: மேடம், உளவியல் துறையில புள்ளியியல் எப்படி யூஸ் பண்றோம்?
0: அது பாத்தீங்கன்னா மனித நடத்தையை அளவிடுதல். அதாவது உளவியல் துறையில் புள்ளியியலை 3 பார்க்கலாம். மனித நடத்தையை அளவிடுதல், கருதுகோள்களை சோதித்தல், நடத்தை சார்ந்த தொடர்புகளை கண்டறிதல். விவரமா பார்த்தோன்னா மனித நடத்தை அளவிடுதல்ல நுண்ணறிவு, பதட்டம் அல்லது ஆளுமை பண்புகள் போன்ற

0: பூர்வமான மனக்கருத்துக்களை தரப்படுத்தப்பட்ட உள அளவியல் நுண்ணறிவு பதட்டம் அல்லது ஆளுமை பண்புகள் போன்ற அருவமான மனக்கருத்துக்களை தரப்படுத்தப்பட்ட உள அளவியல் சோதனைகள் மூலம் அளவிடக்கூடிய தரவுகளாக மாற்றுகிறது. கருதுகோள்களை சோதித்தல் என்ற கோணத்தில் பார்த்தோம்னா, ஒரு மனநல சிகிச்சை அல்லது நடத்தை சார்ந்த தலையீடு உண்மையில் பலன் அளிக்கிறதா அல்லது அதன் முடிவுகள் தற்செயலாக நிகழ்ந்தனவா என்பதை தீர்மானிக்க அனுமான புள்ளியலை டி சோதனைகள் அல்லது அனோவா சோதனை, டி சோதனை இல்லைன்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் டெஸ்ட் போன்றவை மூலம் பயன்படுத்தப்படுகிறது. நடத்தை சார்ந்த தொடர்புகளை கண்டறிதல் என்ற கோணத்தில் பார்த்தோன்னா, தூக்கமின்மை அறிவாற்றல் செயல்திறன் அல்லது நினைவாற்றலை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை கண்டறிவது போன்ற மாறிகளுக்கு இடையேயான இணைப்புகளை கண்டறிய தொடர்பு மற்றும் பின்னடைவு பாகுப்பாவை பயன்படுத்தப்படுகிறது.
1: மேடம், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ல எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றோம்?
0: இப்பதான் நம்ம ட்ரெண்டிங்கான டாபிக்க்கு வரோம். இது வரைக்கும் வரலாறு பார்த்தோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போ வந்து நம்ம ரீசெண்டா எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற சப்ஜெக்டும். அதுலேயும் புலியியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இயந்திர கற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்ற கோணத்தில் பார்த்தோன்னா, நவீன செயற்கை நுண்ணறிவின் அடிப்படை முதுகெலும்பை உருவாக்குகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம்ல, இதோடைய முதுகெலும்பே வந்து புலியியல் தான். நெறிமுறைகள், நிகழ்தகவு மற்றும் புலியியல் பரவுகளை பயன்படுத்தி வடிவங்களை அடையாளம் காணவும், உரையை செயலாக்கவும் மற்றும் தானியங்கு கணிப்புகளை செய்யவும், ஆட்டோமேட்டிக் டிசிஷன்ஸ் செய்யவும் செய்கின்றன. தரவு அகழ்வு மற்றும் பெருந்தரவு, பெரிய தரவு தொகுப்புகளை சலித்து அர்த்தமுள்ள போக்குகளை பிரித்தெடுக்கவும், தரவு இரைச்சலை வடிகட்டவும், அதாவது ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, பெரிய டேட்டா, பிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதிலலாம் வந்து நம்ம பெரிய டேட்டா வச்சு பண்ண முடியாது, அதுக்கு நம்ம சாம்பிள்ஸ் எடுக்கணும். ஸோ அதில் புள்ளியியல் முக்கிய பங்கு வகிக்கிறது. பெரிய தரவு தொகுப்புகளை சலித்து அர்த்தமுள்ள போக்குகளை பிரித்தெடுக்கவும், தரவு இரைச்சலை வடிகட்டவும் மற்றும் பயனர் நடத்தைகளை வகைப்படுத்தவும் கணினி அமைப்புகளுக்கு உதவுகிறது. நெறிமுறை மற்றும் பிணைய செயல்திறன், மாறுபட்ட பணி சுமைகளின் கீழ் நெறிமுறைகளின் செயல்திறனை பகுப்பாய்வு செய்வதற்கும் சேவையக செயல் இழப்புகளை தடுக்கவும், தரவு வழித்தடத்தை மேம்படுத்தவும், பிணைய போக்குவரத்தை மாதிரியாக்குவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது.
2: இதுவரை புள்ளியியலின் விஞ்ஞான வரலாறு குறித்து கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆர். ஹேமாவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: அறிவியல் நேரம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
4: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி. உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்.
5: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
4: எங்கள் வெப்சைட் ஆகாஷவாணி.gov.in.
5: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

0: ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி நாம் கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதல் பாடல். கேஜே இயேசுதாஸ், பி சுசிலா மற்றும் குழுவினர் குரல்களில் இளமை காலங்கள்.
1: லா

நேரம் 10:05. ஒலித்து கொண்டிருக்கிறது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் பி. சுசிலா ஆகியோர் குரல்களில். அச்சமில்லை அச்சமில்லை.

நேரம் 10:10. காற்றோடு கலந்திரவா கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் வருகிறார் தங்கமகன்.

ஆகாஷ்வாணி, சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றன. மற்றும் ஒரு கானத்திற்காக வெள்ளை ரோஜா மலரும் நேரம், 10:15.

நேரம் 10:19. ஒலித்துக் கொண்டிருக்கிறது காற்றோடு கலந்திரவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிருஷ்ணச்சந்திரன் மற்றும் சசிரேகா ஆகியோர் குரல்களில் ஒரு ஓடை நதியாகிறது.

நேரம் 10:23 ஒலித்துக் கொண்டிருக்கிறது காற்றோடு கலந்திடவா. வரவிருக்கும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் கங்கை அமரன் குரல்களில் நீதானா அந்த குயில்.

நேரம் 10:28. ஒலித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் "இங்கேயும் ஒரு கங்கை" திரைப்படத்திற்காக பி. சுசிலா மற்றும் கங்கை அமரன் ஆகியோர் பாடியது.

நேரம் 10:32 50 நொடி. நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சென்னை வானொலி நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் திரை கானத்தை. இனி ஒலிக்க இருக்கிறது உதய கீதம் படப்பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில்.

0: பூ போட்ட தவணை போதைய ஆடுதே.
1: கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி குரல்களில் ஒலிக்க இருக்கிறது தென்றலே என்னை தொடு.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 38.9 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.9 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 29.6 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 81%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 39 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.9 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.9 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 66%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களே, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10க்கு எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏசா.

0: அஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை இதில் நாளும் அறிவோம். தமிழர் ஓவியக்கலை எழுதி வழங்கியவர் A.R. லக்ஷ்மணன் அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு காது மூக்கு மற்றும் தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஸ்ரீபிரகாஷ் துரைசுவாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2:00. 7:30 இன்றொரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர் வலத்தில் புது பொலிவு பெறும் சென்னை, சி அனுசுயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02, 8:30 திரைகாணம் ஆகியன இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை, அனாகிதா ரவீந்திரன், அபூர்வா ரவீந்திரன் ஆகியோரின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சுவாதி ரங்கநாத் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். ஒன்று பத்துக்கு எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம். வெற்றி கொடி கட்டு பெண் தொழில் முனைவோர் கே நித்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், பால் பற்களை பாதுகாப்போம், உங்களுக்காக நலம் தரும் நம் பாரம்பரியம், சோளப்புட்டு செய்முறை. தகவல் வழங்குபவர் உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். இவை அனைத்தும் எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகாணம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 9 பகுதி, காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ப நாராயணன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். 11:04:55 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akash Vani, the news read by Aparajita Nair. Prime Minister Narendra Modi today called for a stronger India-Indonesia strategic partnership, saying it will contribute not only to the prosperity of the two nations, but also to the regional and global peace and stability. Addressing the Indonesian Parliament in Jakarta, Mr. Modi said, India follows the path of development, not expansionism.
2: Bharat vistarvad nahi vikasvad ki neeti par chalta hai aur isliye hum Bharat mein kehte hain sabka saath sabka vikas. Aaj main yahi mantra yahi bhavana lekar Indonesia ke aap sabhi sansad sadasyon ke beech aaya. Bharat aur Indonesia ke beech samudra ताजा भविष्य का केंद्र है.
1: The Prime Minister said the relationship between India and Indonesia is centuries old and shares similar democratic values, mutual trust and a common vision for the future. Mr. Modi also stressed on expanding cooperation in digital public infrastructure, including UPI, artificial intelligence, education, startups and innovation to benefit people in both the countries. Earlier today, Prime Minister Modi held delegation level

நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, 101.4 மெகாட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோவாட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.